நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 14 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திங்கட்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

வாதம் பித்தம் சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.

0: ரத்தம் ஸ்லேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.
1: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம். உலக புகழ்பெற்ற வில்லோமரம் எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழமிதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 7 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல். நகர்வலத்தில் வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகாணும் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆனையாம்பா டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50

அதுக்கு வானிலை தொடர்ந்து மெல்லிசை. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 என் உயிர் தோழி உடற்பயிற்சி நிபுணர் அனுப்மா கோபால் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் இன்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 9 பகுதி. அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:00 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 ஸ்ரீ கிருஷ்ணா லீலா இசைப்பேருரை. நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின் நெய்வேலி. கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா.

101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் அவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெரடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை பேராசிரியர் டாக்டர் PP கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா? 5:02 ரெயின்போ மேடை. பராமரிப்பு பணிகள் காரணமாக 11:00 முதல் காலை 5:54 வரை தரைவழி ஒலிபரப்பிறாது. நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு ரசிக்கலாம்.

101.1 FM கோல்ட் அலைவரிசையில் காலை 7:30 ஆட்ச வேறு செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து நிலாகும். 8:30 திரைகாணம், 9 அரங்கிசை, இதில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சத்யம் சங்கரமாஞ்சி வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12 திரைகாணம், 1:10 இசையமலர், இதில் எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை இடம்பெறும். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் த ஆர்ட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ இ காவ்யா ஸ்ரீ வழங்கும் முறை, பியாண்ட் பீயிங் ஆர்டினரி பவித்ரா வழங்கும் முறை, லைஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்வதேஷி பி அபர்ணா வழங்கும் முறை, வேர் ஏஞ்சல்ஸ் நெவர் ஃப்ளை கவிதை வழங்குவர் தயன்சிதா. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம்.

நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். 7:00 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்று மினியவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ.

0: சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi arrived in Bishkek yesterday on a two-day visit to Kyrgyzstan. Mr. Modi will attend the 26th Shanghai Cooperation Organization SCO summit being held in Kyrgyzstan today and tomorrow. Prime Minister Modi will also attend heads of state session tomorrow. He was received at the airport by Kasimiliev Adalbek Aleshovich, chairman of the Cabinet of Ministers. A traditional Kyrgyz dance performance was also organized to welcome him.

0: Campuses across the country will come together to celebrate the conferment of the degrees and mark the culmination of their academic journey. Nepal has intensified efforts to free hundreds of people trapped inside tunnels at hydropower projects, including the Trishuli 3A site, following Wednesday's flash floods. Rescuers, including experts from India and China, have been attempting to make contact, but have so far received no response from inside the tunnel. Hundreds of the 2,500 people reported missing are believed to be employees of Nepal's hydropower projects. Wednesday's disaster has killed at least 794 people, and more than 2,500 people are missing in Nepal. The International Cricket Council, ICC, has taken away hosting rights of the inaugural edition of the Women's Champions Trophy to be held in 2027 from Sri Lanka due to government interference in the administration of Sri Lanka cricket. According to a report, Sri Lanka was set to host the first ever edition of the women's tournament featuring six teams, including the host, but the decision could impact their participation as well. And in football, India under 20 men's national team will begin their AFC under 20 Asian Cup China 2027 qualifiers campaign against Syria at the Dostlik Stadium in Tashkent today. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam Akashvani Yenaitanum Nallavai Ketka இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர். வாழ்க்கையில் நமக்கு எத்தகைய இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் நாம் மீண்டும் பழைய உற்சாகத்துடன் அத்துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் மனவலிமை பெறுதல் வேண்டும். பள்ளி இறுதித் தேர்வுகளில் மதிப்பெண்கள் போதிய அளவு பெறவில்லை அல்லது மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி கிட்டவில்லை என்றால் பலர் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். சிலர் அத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக தற்கொலை நிலைக்கும் சென்று விடுகின்றனர். அது கூடாது, இம்முறை தவறிவிட்டது என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் முயன்றால் முடியாமல் போகாது. அடுத்தடுத்த முறைகளை நன்கு படித்து தேர்ச்சி பெறலாம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான். ஐஏஎஸ் என்னும் இந்திய ஆட்சிப்பணி தேர்விலும் மிக எளிய பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் தமது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பதவிகளுக்கும் வந்துவிடுகின்றனர். விளையாட்டு போட்டிகளாயினும் நாம் செய்யும் வணிகம் போன்ற பிற தொழில்களாயினும் சில நேரங்களில் எதிர்பாராத சரிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மன ஊக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்கத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடைய செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து

0: நம்மை விடுவித்துக் கொண்டு வாகை சூடுவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும். செயல் புரியாமல் இருப்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் செயல்களின் போக்கு ஆழமானது.

எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க, நன்றாக இருக்க பிரார்த்தனை மிக மிக அவசியம். இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பிரியங்கா பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவராண்டு 2057 ஆவணி திங்கள் 14 நாள் திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி, வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன குறைந்த

0: அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணம்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
0: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடாக்ளோப்ரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோப்ரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு 1 முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குப்போயிங் நோய்க்கு கார்பன்டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மறுதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். வேளாண் ஆலோசனைகள்: எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம்.

0: வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்து உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோவிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பு அளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை 500,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறை வாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும் ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.

0: போடி நாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 தேதி முதல் 25 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரையும் திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 தேதி முதல் 24 தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின்போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய ஜிஎஸ்டி சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர்

0: விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: நேற்று குறைவற்ற ஆற்றல் வளமான சூரிய ஆற்றலை பற்றி கூறினோம். இந்த உலகின் ஆற்றல் தேவையில் 0.1 விழுக்காடு குறைவாகத்தான் சூரிய ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. இதை 2 முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. சூரிய மின்கலன்கள் மூலம் ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்பட்டு மின்கலங்களில் சேமிக்கப்படுகிறது. இரண்டாவது, சூரியனிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் சோலார் குக்கர்களில் பயன்படுத்தப்படுகின்றது. கட்டிடங்களின் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இயற்கையான சூரிய ஒளி கட்டிடங்களின் அறைகளில் வெளிச்சம் தர பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் வெப்ப ஆற்றல் நீரை சூடேற்ற பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது, குன்றாத ஆற்றல் வளங்களில் ஒன்று நமது பூமியின் அடியில் ஆழத்தில் புதைந்து உள்ள வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் பூமியின் நிலத்தடி நீரை சூடாக்க பூமியை துளையிடும் போது இந்த கொதி நீர் ஊற்றுப்போல் வான் நோக்கி பறந்து பரவி பூமியை நனைக்கிறது. இந்த நீரில் மருந்து பொருட்கள் இருப்பதால் இதை நோயை குணமாக்கும் என்று மக்கள் நம்பினார்கள். இந்த வெந்நீர் குளியல் பற்றிய செய்திகள் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன் சீனாவை ஆண்ட மன்னர் பரம்பரை வரலாற்றில் காணப்படுகின்றன. இங்கிலாந்தின் சாமர்செட் பகுதியில் ரோமானியர்கள் பூமியிலிருந்து பீரிட்டு கிளம்பிய வெந்நீர் ஊற்றுக்களை குளிப்பதற்கு பயன்படுத்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. பூமியின் அடியிலிருந்து புறப்பட்ட கொதி நீரும் நீராவியும் குளியலுக்கு மட்டும் பயன்படவில்லை. குளிர் பிரதேசங்களில் உள்ள வீடுகளை பனிவிழும் காலங்களில் சூடாக வைத்திருந்து குளிரை விரட்ட பயன்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் நாட்டின் சார்டஸ் எய்கஸ் பகுதிகளில் உள்ள வீடுகள் 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே பூமியின் அடியிலிருந்து கிடைக்கும் கொதி நீராலும் நீராவியாலும் சூடாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்று ஐஸ்லாந்தின் பெருமளவு வீடுகள் சூடாக்கப்படுவது வெந்நீர் ஊற்றுகளில் இருந்தும் நீராவி ஊற்றுகளில் இருந்தும் தான். சரி, இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி அதாவது புவி வெப்ப ஆற்றல் பற்றிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம்.

0: பல வகையான ஆற்றல்களை பூமி தன்னுள் கொண்டுள்ளது. அதை பாழ்படுத்தாமல் இருந்தால் நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். செய்வோமா?
1: இடம்பெற்றது சூழல்.

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று. தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.4 டிகிரி

மாவட்டங்களிலும் குறைந்த அளவு 25.6 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 8.2 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.1 டிகிரி அதிகம், குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம், பெய்துள்ள மழையின் அளவு 0.2 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் ரசிக்கலாம். புத்தம் புது காலை ஒலிக்கும் இந்த நேரம் 7 மணி. எல்லா ஒழுக்க நெறிகளுக்கும் பணிவுதான் உறுதியான அடித்தளமாக உள்ளது என்கிறார் கன்ஃபியூஷியஸ். எல்லா ஒழுக்க நெறிகளுக்கும் பணிவுதான் உறுதியான அடித்தளமாக உள்ளது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். உலக புகழ் பெற்ற வில்லோ மரம் தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: மரங்கள் மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்களில் ஒன்றாகும். மனித உயிருடன் வாழ காற்று, நீர், உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் மரங்களும் முக்கியமானவை. உலகில் பலவிதமான மரங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் பயனுள்ள ஓர் மரமாக வில்லோ மரம் விளங்குகிறது. வில்லோ மரம் உலகின் பல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறப்பான மரமாகும். இது பொதுவாக ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலையங்களின் அருகே வளர்கிறது. வில்லோ மரத்தின் கிளைகள் நீளமாக கீழே தொங்கும் தன்மை கொண்டவை. இதனால் இந்த மரம் மிகவும் அழகாக தோன்றுகிறது. குறிப்பாக வீப்பிங் வில்லோ எனப்படும் வகை உலகம் முழுவதும் பிரபலமானது. அதன் கிளைகள் காற்றில் அசையும் பொழுது அது இயற்கையின் நடனத்தைப் போல காட்சியளிக்கிறது. வில்லோ மரம் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் வாழ்க்கையுடன் இணைந்திருக்கிறது. பழங்காலத்திலிருந்து இந்த மரம் மருத்துவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. வில்லோ மரத்தின் பட்டையில் சாலசின் என்ற பொருள் உள்ளது. இதுவே உலக புகழ்பெற்ற ஆஸ்பிரின் மருந்து உருவாக காரணமானது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதனால் வில்லோ மரம் மருத்துவ உலகிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இந்த மரம் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த பயன் தருகிறது. வில்லோ மரத்தின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்துக் கொள்கின்றன. இதனால் ஆற்றங்கரைகளில் மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் கூட வில்லோ மரங்கள் பாதுகாப்பு மரங்களாக வளர்க்கப்படுகின்றன. மேலும் இந்த மரங்கள் காற்றை தூய்மைப்படுத்தி அதிக அளவில் ஆக்சிஜன் வழங்குகின்றன. உலகில் பல நாடுகளில் வில்லோ மரம் கலாச்சார சின்னமாகவும் கருதப்படுகிறது. சீனாவில் வில்லோ மரம் அமைதி மற்றும் மென்மைக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் இது அழகின் சின்னமாக கருதப்படுகிறது. ஆங்கில இலக்கியங்களில் பல கவிஞர்கள் வில்லோ மரத்தை காதலின் சின்னமாகவும் எழுதியுள்ளனர். குறிப்பாக உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான வில்லியம் ஷேக்ஸ்பியர் தனது படைப்புகளில் வில்லோ மரத்தை குறிப்பிடுகிறார். இதன் மூலம் இந்த மரம் இலக்கிய உலகிலும் தனியிடம் பெற்றுள்ளது. வில்லோ மரத்தின் இன்னொரு சிறப்பு அதன் வேகமான வளர்ச்சியாகும். இந்த மரம் மிக குறுகிய காலத்தில் உயரமாக வளரக்கூடியது. இதனால் பூங்காக்கள், சாலையோரங்கள் மற்றும் தோட்டங்களில் அலங்கார மரமாக வளர்க்கப்படுகிறது. வில்லோ மரம் பல உயிரினங்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை. பல வகையான பறவைகள் இதில் கூடு கட்டி வாழ்கின்றன. இன்றைய உலகில் நகரமயமாக்கல் மற்றும் காடுகள் அழிவு காரணம்

0: காரணமாக மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனால் காலநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, காற்று மாசு போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இத்தகைய சூழலில் வில்லோ மரம் போன்ற பயனுள்ள மரங்களை அதிகமாக வளர்ப்பது அவசியமாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஓர் மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும். மரங்கள் வளர்ப்பது நம் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமம். வில்லோ மரம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. இதன் கிளைகள் கீழே வளர்ந்து காணப்பட்டாலும் மிக வலிமையான மரமாகும். அதுபோல மனிதர்களின் வாழ்க்கையில் பணிவுடன் இருந்து வலிமையாக வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. இயற்கை எப்போதும் மனிதர்களுக்கு நல்ல வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கிறது. வில்லோ மரம் அழகு, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஓர் அற்புதமான மரமாகும். இந்த மரத்தை போல நாமும் பிறர்க்கு பயன் தரும் வாழ்க்கையை வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். உலக புகழ் பெற்ற வில்லோ மரம். தகவல்கள் வழங்கினார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: சமூகம் வளர அடுத்த தலைமுறை தேவை. சூழல் சிறக்க மரங்கள் தேவை.

0: 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணம்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
0: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: புத்தம்புது காலையில் அடுத்து வருவது
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
4: ஆங்கில அறிவாளர் பலரும் தமிழ் மக்கள் ஊழை நம்பி ஊக்கத்தை கைவிடும் கோழைகள் என்றும் சோம்பேறிகள் என்றும் இகழ கேட்டுள்ளோம். விதியினை மதியால் எதிர்க்கலாகாது என்பது தமிழர்தம் மாறாத கொள்கையாம். இப்பழிக்கு தமிழ் மக்கள் ஆளாதல் ஒருதலையாம். ஆனால் இப்பழிக்கு பழிப்பவர் கண்ட சான்றென்ன? சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என இளங்கோபடிகளும் ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும்தான் முந்துரும் என வள்ளுவரும் விதியை மதியால் வெல்ல முடியாது என கூறியுள்ளனர். இவற்றின் கருத்தையும் பொருளையும் ஆராய்வதோடு முதலில் ஊழ் என்பதன் உட்கருத்தையும் தெரிய முயல்வது அவசியமாகும். தமிழில் ஊழ் என்னும் சொல் ஒன்று முறை, மற்றொன்று செய்வினை, செய்தாரை சென்றடையும் நீதி என பொருள்படும். வினை மீன் போகாது என்பது சமயவாதிகள் மதம் மட்டுமல்ல வேதியியல் நூலார் கொள்கையுமாகும். எனவே வினைப்பயனை துய்த்தொழிப்பது ஊழ் அல்லது முறை என்பது தெளிவாகும். இப்பொருளில் ஊழ் அறிவுக்கும் இயற்கைக்கும் முரணில்லை, ஆனால் வினைப்பயன் மீன் போகாது தீரும் வரை தொடரும் முறையை குறிக்கும். ஊழ் வேறு என்றும் எதனால் மாற்றுனா கடவுள் ஆணை என்னும் விதி வேறு. இனி ஒரு தீவினை பயனை எவ்வாறு நன்முயற்சியாலும் மாற்றவோ தடுக்கவோ இயலாது என்பது ஊழை பற்றிய ஆன்ற தமிழ் மரபுக்கின்றிமையாத அடி அறமா அன்றி ஊழை மாற்றும் தாளாண்மையில் தமிழ்ச்சான்றோருக்கு உறுதியான நம்பிக்கை உண்டா என்பதை ஆராய்வோம். திருவள்ளுவர் அறத்தின் அவதாரம் என தமிழரால் பாராட்டப்படுபவர் அவர் குரலை எடுத்தாண்ட ஆலத்தூர் கிழார் என்னும் சங்ககால புலவர் ஒருவர் செய்தி கொன்றோருக்கு உய்தி இல்லென்று அறம் பாடிற்றே என்னும் புறப்பாடல்களில் வள்ளுவரை அறக்கடவுளென்றே பாராட்டுகிறார். பண்டை தமிழரின் அடிப்படை அறக்கொள்கைகளை வாழ்த்தும் பொருளுரை கூறும் பொய்யில் புலவராக மற்றொரு சங்கப்புலவர் பேசுகிறார். ஆகவே வள்ளுவர் ஊழை பற்றி சொல்லும் கருத்து ஆன்ற தமிழர் கொள்கை எனலாம். அவரே ஊழிற் பெருவழி யாவுல என்று உரைப்பதினால் ஊழ் பிறதையும் வென்றுவிடும் என்பதே தமிழ் மதம் என விளங்குகிறது அல்லவா என்று விதிவாதிகள் வினவுகின்றனர். அது மெய்தான். ஊழின் வலி மிக பெரியது, அதை மக்கள் இகழலாகாது என்பதை வள்ளுவரும் பழம்புலவர்களும் வற்புறுத்துவது உண்மை. ஆனால் அவர் கூறுவது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாழாது உணர்த்துபவர் என்னும் குரல் மூலம் ஊழை வெல்ல முடியும் என அடித்து சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஊழ் ஓர் இயற்கை நிகழ்ச்சி, அதை அழிக்கத்தக்க துணை வழி கொண்டு எதிர்த்தாலன்றி அது முனைந்து முன்னேறும். உழையா முயற்சிக்கு எதிராக ஊழ் நில்லாது பின்னடையும். இதுவே வள்ளுவர் கூறும் இருவேறு குரல்களையும் ஒரு சேர கூட்டி ஆராய்ந்து காணும் உண்மையாகும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்பதிலுள்ள உண்மை ஊழின் இயற்கை பெருவழியை வற்புறுத்த வந்தது. பொதுவான முயற்சி ஊழை வெல்லப்போதாது. எதற்கும் சரியாத தாளாண்மையோ பெருவழியுடைய ஊழையும் ஒட்டி வெல்ல வல்லது என்பதே வள்ளுவர் கூறும் வாய்மையாகும்.
3: தமிழ் அமுதம் வழங்கினர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு

0: ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: உங்களின் நினைவிற்காக நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். ஆனையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச் சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினர் இடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788

உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500 மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5வது நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்தும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவடிகாட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள 100

0: ஆற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக பதிவாகியுள்ள 2500 பேரில் நூற்றுக்கணக்கானோர் நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மத சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9 தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும் ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால் பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 வயது பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா கடந்த 22 தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திர வர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2018 ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027 ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமை கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகள்

0: மாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்போது 7:25:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: வாழ்விற்கு. புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: They think cancer is contagious. நிறைய பேர் தொத்து வியாதி அப்படின்னு, பட் அது இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாமே நம்மளே ஒரே சிங்கிள் ப்ராங்க்டாக பண்ண முடியாது, இல்லை சால் மல்டி ப்ராங். அதனால் அவங்க வந்து வீட்டில் வர ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பயப்படுவாங்க, குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க, குழந்தைக்கு வந்துடுமா. ஸோ அதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணி கவுன்சில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அப்படி அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவாங்க. மெனி பேஷண்ட்ஸ் கோ டு டிப்ரெஷன், அதுதான் டிப்ரெஸ் ஆன பேஷண்ட் தான் அவங்கள தனிப்படுத்திக்குவாங்க. ஸோ அதான் சொன்னேன், கவுன்சிலிங்கில் எல்லாமே வி டாக் அபவுட் எவ்ரி திங். So it's okay. Nothing, it's not a taboo, not to worry, it's not contagious. அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு, அண்ட் வி மேக் ஷுர் தே அண்டர்ஸ்டாண்ட். அதான் அந்த கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை போக எங்ககிட்டையும் டவுட்ஸ் கேட்பாங்க டாக்டர். பட் ஒன்ஸ் கேன்சரே ஜென்ரலாக மாடர்ன் டிசீஸ்ன்னு தான் காயின் பண்ணிட்டாங்கல்ல, இல்லை அதுக்கு காரணம் வந்து முன்னாடி கண்டிப்பாக இருந்திருக்கும். அது எப்படி இல்லாமல் இருக்கும், நம்ம பாடி தானே, நம்ம செல்ஸ், அதே செல்ஸ், அதே டிஷ்யூஸு. கண்டிப்பாக ஆஸ் வி ஆல் ஏஜ் கேன்சர் இஸ் எ பிக் ரிஸ்க் இல்லையா, இருந்திருக்கும். ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் வந்து பல காரணம், என்ன காரணம்னாலே அவங்க இறந்தாங்கன்றது நமக்கு, ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. லேடிஸ்லாம் எஸ்பெஷலி வெளியிலே போக மாட்டாங்களா அந்த காலத்தில், யார் எல்லாம் வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தானே, அண்ட் எது வந்தாலும் சொல்லவும் மாட்டாங்க, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அதுவும் ஒரு ப்ராப்ளமு. ரெண்டாவது அந்த வெளியில் போகாதனால டயக்னோஸே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து இட்ஸ் அ மாடர்ன் டிசீஸ், ஏன் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டயக்னோஸ் பண்ணுறோன்னா, ஒன்று அவேர்னஸ்ஸு, விமன் ஆர் ஒர்க்கிங், பெண்கள் எல்லாமே வேலை செய்கிறாங்க, வெளியில் வராங்க, பழகிறாங்க, சோஷியலைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் தெரியும். அண்ட் டயக்னோசிஸ் சைட்லேயும் கண்டுபிடிக்கிற மெத்தடாலஜிலையும் இப்போ நம்ம மேமோகிராம் அதெல்லாமே எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எம்ஆர்ஐலாம் வேறு லெவலில் வந்துச்சு. அதனால் ஒரு குட்டி லீஷனை கூட இப்போ பிடிச்சிடும், மிஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்கிறோம், சி மாஸ்டர் ஹெல்த் செக், அது ஃபார் எனி லேடி அண்ட் எனி மேன் ஒரு செட் ஏஜுக்கு மேலே, 40 மேலே ஜென்ரலி வி அட்வைஸ் இல்லை. ஸோ அதில் விமனுக்கு வந்து மேமோகிராம் அதுலேயே வந்துடும். ஸோ நீங்களாக போய் உங்களுக்கு நான் சொன்னேன், 50 வந்து கண்டிப்பாக பண்ணணும், பட் 40 வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும், 40 மேலேயே மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில். ஸோ இன்சிடென்டல் ஃபைண்டிங்ஸே கூட நிறையா இருக்கும். இன்சிடென்டல் ஃபைண்டிங்னா ஒரு சிம்டமும் இருக்காது, சிம்டமே இல்லாமல் நீங்களாக போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அதில் இன்சிடென்டலாக யூ ஃபைன் சம்திங். ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ தேல் ஆல் பி வெரி ஏர்லி ஸ்டேஜ், ஏன்னா சிம்டம்ஸ் யூஸ்வலாக பரவிடுச்சுன்னா சிம்டம்ஸ் வந்துடும், டாக்டர்கிட்ட வந்துடுவீங்க. ஸோ வெரி ஏர்லி ஸ்டேஜில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கியூர் ரேட்டும் ஹை தானே.
0: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார், நண்பர்களே நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்குறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம், மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது.

0: சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார். இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க. தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா? அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். தவிர்க்கவே இயலாத நிகழ்வு மரணம் என்பதை உணர்ந்தால் எதற்கும் உள்ளத்தில் சலனமே இருக்காது.
2: மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி

புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க பாழ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்த

0: சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்த அந்த பாடலின் படம் கர்ணன்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா
1: இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
6: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
5: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
5: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
5: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
6: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
5: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
6: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
5: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
6: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
5: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
6: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
5: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
6: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
5: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் அடுத்து வருவது கே ஜே யேசுதாஸ், சுஜாதா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்
7: பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்தில் இருந்தது.

0: ஒரு வட்டம் ஊச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: உள்ளத்தில் பறக்கும் ஒரு பட்டாம்பூச்சியை கண்டோம். ஓராயிரம் பட்டாம்பூச்சியை காண எங்கு செல்ல வேண்டும்?
2: நகர்வலம்.
3: வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா.
4: சென்னை வண்டலூரில் உள்ள விலங்குகளை பார்த்து பூத்துவிட்டன நம் கண்கள். சில விலங்குகள் இமைகளை துடிக்க வைக்கின்றன, சில விலங்குகள் கைகளை பரபரக்க வைக்கின்றன, சில விலங்குகள் மயிர்கால்களை குத்திட்டு நிற்க வைக்கின்றன, சில விலங்குகள் நம்மை ஏறிட்டு குறுகுறுவென்று பார்க்கின்றன. இவற்றுக்கிடையே அணில்களும் முயல்களும் நம்மை பார்த்து ஆகாயத்துக்கு ஓடுகின்றன. வெகு தூரம் ஓடி ஒளிகின்றன முயல்கள், பூமிக்குள் ஒதுங்குகின்றன பாம்புகள், மயில்கள் ஆடி காட்டுகின்றன, குயில்கள் கூவி காட்டுகின்றன. மனிதர்கள் இதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்காமல் ரசிக்காமல் பாஸ் பண்ணுகிறார்கள். மனிதர்களும் விலங்குகள், நாம் காட்டு விலங்குகள், என்ன அவர்கள் நாட்டுக்குள் வாழும் சமூக விலங்குகள் என்று விளக்கம் சொல்கின்றன. இவை எதையும் கவனிக்காமல் இன்னமும் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவற்றை புரிந்து கொள்ளக்கூட முயல்வதில்லை. ஆனால் பூச்சிகள் அப்படி இல்லை. குறிப்பாக வண்ணத்து பூச்சிகள் மனிதர்களைப் போல அடிக்கடி வண்ணத்தை மாற்றிக்கொள்கின்றன. அழகிய வண்ணங்கள் பூசி மனிதர்களை சுற்றி அவைகள் பறக்கும்போது பெரியவர்களுக்கும் சில்லிட்டு போகிறது, சிறார்களுக்கு குதூகலம் கூடுகிறது. இந்த பூச்சிகளின் நெருக்கமான பறத்தல்கள் பலவிதமான சங்கீதங்களின் ராகங்களை நம் காதுகளுக்குள் பாய்ச்சுகின்றன. அதன் ராசி பலன்களை அல்ல, ராக பலன்களை பண்பட்ட மனிதர்கள் ரசிக்கத்தான் செய்கிறார்கள், சிறார்கள் சுவைக்கத்தான் செய்கிறார்கள். உயர்ந்து தாழ்ந்து அவை பறப்பது நமக்கு ரசனையாகவும் சிறார்களுக்கு உற்சாகமாகவும் உள்ளது. சில சமயம் பெரிய வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கும் போதே தடுமாறிவிடும், சில இறந்தே போகும். ஆனால் இளம்பூச்சிகளும் சிறு பூச்சிகளும் பாடிக்கொண்டே பறக்கும். அதன் ஸ்வரங்களுக்கேற்ப அசையும், ஆடும், சுழலும். ஒரு இடம் பிடித்துவிட்டால் அங்கேயே செட்டிலாக விரும்பி சுற்றி சுற்றி வரும். அதன் காதலர்களாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் அதனை ஓடி பிடிப்பார்கள், அவற்றின் இறக்கைகளை வருடி பார்ப்பார்கள். அவர்களின் வருடலால் வண்ணத்து பூச்சிகள் வாடும். இதற்கு விடிவுகாண வண்ணத்து பூச்சிகளின் பூங்கா ஒன்றை ஏற்படுத்துமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அவற்றை கேட்டுக்கொண்ட அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பூங்காவை திறந்தது. அதில் உற்சாகமடைந்த பொதுமக்கள் பூங்காவை சற்று புதிதாக நிர்மாணிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அரசு வண்ணத்து பூச்சிகளின் பூங்காவை நிர்மாணித்து சமீபத்தில் திறந்துள்ளது. பூச்சிகளை ரசித்து ரசித்து பார்த்து வருகிறார்கள் மக்கள். வண்டலூரின் புது அம்சமாக அது திகழ்ந்து வருகிறது. பறக்கும் ஓவியங்களை பார்க்க மாட்டார்களா என்ன? அண்மை காலம் வரை அதில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விலங்குகள் வண்டலூரின் பெருமையாக இருந்தன. இப்போது வண்ணத்து பூச்சிகள் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவின் பெருமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், சிறுவர்கள் ரசிக்கும் பூங்காவாக வண்டலூர் மாறிவிட்டது.
3: வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா. எழுதியவர் பாலு மணிவண்ணன், வாசித்தவர் விஜய்.
5: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தேவேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்று இரவு 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில்

0: ஆனால்
1: வெப்பத்தில் பனிப்பாறைகள் உருகினால் விளைவுகளின் விளக்கங்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட ஜெயமணி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு எத்தியோப்பியா. பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்தங்கிய நாடுகளாக தான் இருக்கும். இருந்தாலும் பழமையான கலாச்சாரம் பண்பாடுமிக்க நாடு எத்தியோப்பியா. ஆடிஸ் அபாபா தான் இதன் தலைநகரம். சுமார் 11 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. கொஞ்சம் வறுமை அதிகம் உள்ள நாடு தான் எத்தியோப்பியா. ஆப்பிரிக்க கண்டத்தில் எத்தியோப்பியாவில் சிங்கம் எண்ணிக்கை அதிகம்ங்கிறாங்க. 20 டிகிரி செல்சியஸ்லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை உள்ள காலத்தில் சுற்றுலா போகலாம். ஓரளவுக்கு நல்ல நாடு, எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வரலாம். எத்தியோப்பியாவில் உள்ளது டாலோன்னு ஒரு கிராமம். இது கடல் மட்டத்திலிருந்து 430 அடி உயரத்தில் உள்ளது. உலகத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அதிக சராசரி வெப்பம் பதிவான பகுதி இது. இங்கே 1960 வரை பதிவான சராசரி வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். அதே போல் ஜெயமணியம்மா, உலக அளவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குறைந்த சராசரி வெப்பநிலை பதிவான இடம் கனடா நாட்டில் உள்ள யுரேகா. இங்கு ஆண்டு சராசரி வெப்பநிலை -19.7 டிகிரி செல்சியஸ். இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 272 அடி உயரத்தில் உள்ளது. இதுபோல தட்ப வெப்பநிலை அங்கங்க நிலவும் சூழலுக்கு ஏற்றபடி ஏறும் இறங்கும். சூழல் என்பதில் முக்கியமானது மரங்கள் தான். எவ்வளவு மரம் மட்டை இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தான் வெப்பநிலையும் இருக்கும். குளோபல் வார்மிங் என்ற வார்த்தை இப்போ அதிகம் பேசப்படுது. இதற்கு பனிப்பாறைகள் உருகுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. கிரீன்லாண்ட் நாட்டில் உள்ள பனிப்பாறை அதிகபட்சமாக கடந்த ஆண்டு 53,000 கோடி டன் அளவுக்கு உருகியிருக்கு. இது ஒவ்வொரு நாளும் கூடுதலாக 30 லட்சம் டன் தண்ணீர் உலக அளவில் கடலில் சென்று சேர்வதற்கு சமம். கிரீன்லாண்டில் உள்ள எல்லா பனிப்பாறைகளும் உருகினால் உலகில் கடலின் நீர் மட்டம் 23 அடி உயரம்னு விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க. திடுதுப்புன்னு இவ்வளவு அடி கடல் மட்டம் உயர்ந்தா உலகில் வாழும் மக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதனால் பனிப்பாறைகள் உருகாமல் பாதுகாத்து கொள்வது, அப்புறம் அங்கங்கே மழை காலத்தில் மரக்கன்றுகள் நட்டு மரமாக்குவது போன்ற நல்ல செயல்களில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்கணும். ஜெயமணியம்மா, குளிர்காலம்னாலே மழை பனி சளி காய்ச்சல் எல்லாம் நமது நினைவுக்கு வந்துடும். குளிர்கால தட்ப வெப்பம் கிருமிகள் பெருக்கத்திற்கு ஏதுவான காலம் என்பதால் விரைவில் நமது உடலில் புகுந்து நோய்களை உண்டாக்கும். சளி பிடிச்சதுன்னா நமது உடலில் உள்ள வெள்ளை அணுக்களே அந்த கிருமிகளுடன் சண்டை போடும். இதற்கு நமது மூலிகைகளை உட்கொள்ளும் போது வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்றும். இந்த செயல் நடைபெற குறைஞ்சது 3-5 நாள் ஆகும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம் தடுக்கும்போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராடாமல் சோம்பேறி ஆயிடும். அதனால தான் சும்மா விட எல்லாம் 4-5 நாளில் சரியாயிடும்னு நம்ம வீட்டு பாட்டிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதை கேட்காமல் நாம் தான் அவசரப்படுறோம். அவசரம் என்பது எதற்கும் தீர்வல்ல, நிதானம் தேவை. சிலதை நாம் அப்படியே விட்டுட்டா அது அப்படியே சரியாயிடும். ஆனால் இந்த கூற்று எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்களுக்கு தெரியும் புரியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் பி சரவணன் அவர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். இன்று காலை 9 மணிக்கு

நேரம் 8 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதல் பாடல் ஹரிஹரன், சுஜாதா ஆகியோர் குரல்களில், அவ்வை சண்முகி படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணம்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
0: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் எடுத்து வருவது சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடல் ஸ்டார், இந்த படத்திலிருந்து.

டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் ஸ்ரீ ரகுகுல மந்து என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:30 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இனி

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் தாவணி கனவுகள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதி

0: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:22. மதியில 720 KHz முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராஜ்குமார் பாரதி, வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் படம் ஷங்

0: facebook.com AIR Chennai, instagram.com AIR Chennai மற்றும் twitter.com AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:22. மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராஜ்குமார் பாரதி, வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் படம் சங்கரி.

ஒலித்ததும் ஒலிக்கவிருப்பதும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்கள். ஒலித்த பாடலின் படம் ஓ மானே மானே. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படம்.

நேரம் 10:40. தொடர்ந்து வரும் இந்த பாடல் வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடியது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணங்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
0: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: பத்து மணி 46 நிமிடம் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் மஞ்சுளா பாடியது.

0: கேட்டு ரசித்தோம் முத்து சிதறல்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். தேன் சிந்தும் நேரம், முதல் பாடல் குங்குமச்சமிழ் படத்திலிருந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். காக்கி சட்டை படத்திற்காக.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில்

0: ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 11:16:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை வானொலி. தொடர்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுடன் இதய கோவில் படத்திற்காக.

0: நானே ராஜா நானே மந்திரி படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணங்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
1: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 11:35. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் கீதாஞ்சலி படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். 100வது நாள் படத்திற்காக தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பூவிலங்கு.

0: உங்கட்டி
1: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
0: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா வேணாம்.
2: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம், நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள்

திட்டம் விமர்சனம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. ராம்குமார். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 9 அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. குமரேசன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்கு.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today interacted with the Friends of India in Bishkek on the first day of his 2-day visit to Kyrgyzstan. 4 delegations working with India in various fields were present on the occasion. After this, Prime Minister Modi paid floral tributes to Mahatma Gandhi at his statue situated at the Mahatma Gandhi Memorial Park in Bishkek. The Prime Minister will also hold bilateral meetings today with leaders of the Shanghai Cooperation Organization SCO member states. These include meetings with the heads of state of Russia, Iran, Kyrgyzstan and Armenia. Tomorrow, on the second and final day of his visit to Kyrgyzstan, PM Modi will address the 26th summit of the Shanghai Cooperation Organization. In his departure statement on Saturday, Mr. Modi said he is looking forward to advancing India's vision for the region based on security, connectivity and opportunity. He also said India will work with SCO members towards a region free from terrorism, separatism and extremism. Mr. Modi will also attend the opening ceremony of the 6th World Nomad Games. The Indian Navy today commissioned INS Nipun, the second diving support vessel of the Nistar class, at Naval Dockyard, Mumbai. Speaking at the commissioning ceremony, Chief of the Naval Staff Admiral Krishna Swaminathan said that amid a period of strategic churn, Nipun is going to be a powerful addition to the Navy's specialized underwater capabilities required for multi-domain deep water operations at sea. He added that Nipun will significantly enhance the Western Naval Command's capabilities for complex underwater operations as a dedicated diving support and submarine rescue vessel. Nepal has intensified

ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் எம் வசுப்ரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெய விக்னேஸ்வர் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இரவு 9:30 மணிக்கு

0: சதா பிரியா.
1: இசை பேருரை கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண லீலை இரவு 9:30
0: சர்வ ஜீவதயாள.
1: நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள் நிகழ்த்திய ஸ்ரீ கிருஷ்ண லீலை இசை பேருரை கேட்கலாம் 9:30. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள இரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம் நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ள போதிலும்

0: இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலியப் பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டிற்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமைக்குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர்கால செப்பேடுகளை

0: விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர், நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர் கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மூஸ் ஜீரணி பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான இரண்டு ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில், இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில், கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்றும் நாளையும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திரப்பிரதேசம், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் 2 முதல் 4 வரை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். 2 அன்று அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள், நாளை இரவு 11:30 வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 19 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகள் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை 1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும் வினாடி.

வாய்ப்பு. நெல்லூர் கடலூர் பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. லட்சத்தீவுகளில் அகத்தி அமினி தீவு பகுதிகளில் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். அன்ரோத் கவரெட்டி பகுதிகளில் 1.5 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். மின்னிக்காய் பகுதிகளில் 17 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல் கேட்கலாம். பகத்சிங் இயற்றிய பாடல், கே வீரமணி ராதா பாடியது. இசை TR ரத்னவேலு.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து அடிப்படையில் இத்திட்டம் ஒரு காப்பீடு திட்டமாகும். மத்திய நிதி அமைச்சகத்தால் 2015 முதல் அமல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் குறிக்கோள்கள்: காப்பீட்டின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது, விபத்தினால் ஏற்படும் இறப்பில் இருந்து காப்பீடு அளித்தல், தேசிய குற்ற ஆவண தரவுகளின்படி வருடத்திற்கு 1.5 லட்சம் பேர் விபத்தினால் உயிரிழக்கின்றனர். சாமானிய மக்களை, நலிவுற்ற மக்களை காப்பது அரசின் கடமையாகும். காப்பீடு என்றாலே வருடத்திற்கு சில ஆயிரங்களை வைக்க வேண்டி வரும் என்று அஞ்சி அடித்தட்டு மக்கள் காப்பீடு பற்றி யோசிப்பதில்லை. 18 முதல் 70 வயதுடைய இந்திய குடிமக்கள் இந்த காப்பீடை பெறலாம். பயனாளர்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருத்தல் வேண்டும். காப்பீடு சந்தா வருடத்திற்கு ஒரு நபருக்கு 12 ரூபாய் மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் அவசியம். தானியங்கி புதுப்பித்தல் வசதியும் உண்டு. புதுப்பித்தலுக்கான கடைசி நாள் ஒவ்வொரு வருடமும் 31 மே. விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் வழங்கப்படும். நிரந்தர முழு அளவிலான உடல் இயலா

0: ஏற்பட்டால் 2 லட்சம் கிடைக்கும். பகுதி உடல் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் வழங்கப்படும். காப்பீட்டை பொதுத்துறை காப்பீடு நிறுவனங்கள் மூலம் பெறலாம். முக்கியமாக எந்த நேரத்திலும் இந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து வெளிவரலாம் மற்றும் எதிர்காலத்தில் மீண்டும் சேரலாம். இத்திட்டத்தில் சேர மருத்துவ சோதனை அவசியமில்லை. எவ்வகையான விபத்துகளை இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எதிர்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இறப்பு, சாலை, ரயில், கப்பல், விமானம், கொலை, நிலநடுக்கம், வெள்ளம், பாம்பு கடி, மரத்திலிருந்து கீழே விழுதல் போன்றவை. ஆனால் தற்கொலை மூலம் ஏற்படும் இறப்பு இக்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வராது. எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துகள் நம் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுடன் நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். அதை எதிர்கொள்ள பொருட்செல்வம் இல்லாமல் கையறு நிலைக்கு அடித்தட்டு மக்கள் தள்ளப்படுவதை தவிர்க்க பாரத பிரதமர் இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். உடனடியாக அருகிலுள்ள பொதுத்துறை வங்கியை அணுகி இக்காப்பீட்டை பெறுங்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து.
1: ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை பேராசிரியர் டாக்டர் பி பி கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2 திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகள் இடம்பெற்று வருகிறது. கேட்டு பயன்பெறுகள் நேர்களை, இன்று மனநல மருத்துவர் டாக்டர் பி பி கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெற உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will hold bilateral top meetings with leaders of Shanghai Cooperation Organization member states in Bishkek, Kyrgyzstan today. These include meetings with the heads of state of Russia, Iran, Kyrgyzstan and Armenia. More from our correspondent.
3: Prime Minister Narendra Modi today had a warm interaction with members of the Indian community in Bishkek. PM appreciated their energy, enthusiasm and valuable contributions towards strengthening the bonds of friendship between India and Kyrgyz Republic. During his visit to Kyrgyzstan, Shri Modi paid floral tribute at the Mahatma Gandhi Memorial in Bishkek. The tribute reflected the enduring relevance of Gandhiji's ideals and their universal appeal. Vikalp Shukla, Akashvani News, Bishkek.
2: In his departure statement on Saturday, Mr. Modi said he is looking forward to advancing India's vision for the region based on security, connectivity and opportunity. President Draupadi Murmu today said the textile and apparel sector is not only an important part of India's cultural heritage, but also provides livelihoods to millions of people. Addressing the convocation ceremony of the National Institute of Fashion Technology, NIFT, the president called upon the students to adopt a global outlook while remaining rooted in the country's rich cultural heritage and values. Emphasizing the growing role of women in the fashion industry, the president said around 85% of the nearly 4,000 students present at the event are women.
4: फैशन टेक्नोलॉजी भी ऐसा क्षेत्र है जिसमें विश्व स्तर पर भारत की भूमिका बढ़ाने को अपार संभावना है. आपको इस अवसर का लाभ उठाना चाहिए. इस प्रयास में आप स्मरण रखें कि आपकी सोच वैश्विक हो, लेकिन आपकी जड़ें अपने मिट्टी की विशिष्टता और जीवन मूल्यों से जुड़े. इस तरह आप न केवल सक्सेसफुल प्रोफेशनल बनेंगे, बल्कि भारत की सांस्कृतिक विरासत के संरक्षण और संवर्धन में भी अपना योगदान दे सकेंगे.
2: The Indian Navy today commissioned INS Nipun, the second diving support vessel of the Nistar class, at Naval Dockyard, Mumbai. Indigenously designed and constructed, Nipun is a purpose-built platform designed to support a wide spectrum of diving and underwater operations. Speaking at the commissioning ceremony, Chief of the Naval Staff, Admiral Krishna Swaminathan, said amid a period of strategic churn, Nippon is going to be a powerful addition

0: to the Navy's specialized underwater capabilities required for multi-domain deepwater operations at sea.
1: It is my proud privilege to be here for the commissioning of India's second indigenously designed and built diving support vessel, INS Nipun. As a fighting navy, I hardly need to state that combat readiness is our foremost responsibility and highest priority. Induction of this capability today is an opportunity for us to reflect upon our unifying purpose to build and maintain robust operational and combat capability that safeguards India's security and maritime interests at all times and at all places.
0: In Nepal, the death toll from last week's devastating floods and mudslides has risen to 903, while more than 4,247 people remain untraceable. Bodies have been recovered from all eight affected districts of Nepal as rescuers race against time to search for the missing and rescue those stranded. Meanwhile, at least 933 workers are believed to be trapped at around half a dozen hydropower projects. Rescue teams backed by India and other experts are searching around the hydropower tunnels, including Trishuli 3A. In Tibet, the death toll currently stands at 16, with 546 reported to be missing. Following the severe flooding in Nepal and heavy rainfall in catchment areas, water levels of the Gandak and Kosi rivers have risen in Bihar. To regulate the river flow, all 36 gates of the Valmiki Nagar barrage and 25 of the 56 gates of the Birpur barrage at Kosi have been opened. However, the water levels and discharge from both rivers have declined over the past 24 hours. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex declined 271 points to 76,993, while the Nifty lost 110 points to 24,066 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: Neeram Orumani Patanimidam Akashwani. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
3: எவ்வளவு நேரம் மினிமம் நான் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறீங்க?
4: இது வந்து நிறைய சயின்டிபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மணி நேரம் சொல்கிறாங்க. சி, உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்க முடியல அப்படின்னாக்கா 45 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை விட கம்மினாக்கா ரொம்ப கஷ்டம். பட் அதுவுமே நீங்கள் வந்து மார்னிங் 30 நிமிஷம், சாயங்காலம் 30 நிமிஷம் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் இதை விட கம்மினாக்கா எதுவுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காது.
3: வாரத்தில் குறைந்தபட்சம் எத்தனை நாள் நான் பண்ணணும்? கண்டினியூஸாக 7 நாள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா?
4: 7 நாள் தேவையே இல்லை. யாருக்குமே அது தேவையே இல்லை. எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிக்கவரிங்கிறது வந்து, ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கணும், அது இம்பார்ட்டண்ட். 7 நாள் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல பெருமையே கிடையாது, அது ஒன்று. இது நீங்கள் ஆரம்பிக்கும் போது வாரத்தில் 2 நாள் வந்து கரெக்டாக இருக்கும். போக போக நீங்கள் அதை 3 நாளாக மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கோல்ஸை தகுந்த மாதிரி 5 to 6 நாள் அப்படின்னு கூட இருக்கலாம் சில பேருக்கு. பட் எல்லாருக்குமே 6 நாள் தேவையா அப்படின்னாக்கா தேவை கிடையாது.
3: பெண்களுக்கு ஒரு டவுட் வரும், பீரியட்ஸ் டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு.
4: சி, உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எக்ஸசிவ் ப்ளீடிங் இல்லை, நிறைய பெயின் இல்லை அப்படின்னாக்கா ட்ரெயின் பண்ணுங்க. பிகாஸ் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதே, இப்போ நம்மளோட யூட்ரைன் மசில்ஸ்னு நம்ம சொல்கிற யூட்ரஸில் இருக்கிற மசில்ஸ் வந்து இட் வில் ஒர்க். அதுவே உங்களுக்கு பெயின் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு அன்பேரபிள் பெயின் இல்லை, டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் அளவு தான் பெயின் இருக்குது அப்படின்னாக்கா ட்ரெயின் பண்ணுங்கள், இட்ஸ் குட் ஃபார் யூ.
3: இப்போது நிறைய பேருக்கு வந்து அவங்க லைஃப்பில் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணவங்கள கூட இருப்பாங்க, ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமோ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமோ இந்த ட்ரெயினிங் எக்ஸசைஸ் அப்படின்னாலே அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன மேம்?
4: இப்போ என்ன மாதிரி இன்ஜுரிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதுவும் இம்பார்ட்டண்ட். சர்ஜரிக்கு அப்புறம் வந்து நிறைய சர்ஜரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எழுந்து நடக்க சொல்கிறாங்க. மொபிலைசேஷன், தட் இஸ் நீங்கள் எவ்வளவு பெட்டில் இல்லாமல் எழுந்து நடக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டண்ட் திங். அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜுரியிலேருந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, டாக்டர்ஸே

0: கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம திருப்பி போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். சில சமயம் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் அது வந்து நீங்கள் உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டயோ ட்ரெயினர்கிட்டயோ நீங்கள் பேசி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட இன்ஜுரிக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு நிறைய பேரால் போக முடியும். இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெரிய இன்ஜுரிஸ் இருக்கும். என்ன ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துட்டாலுமே அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே நின்று போகிறது இல்லைல்ல, அவங்க அதுலேருந்து மீண்டு வந்து ட்ரெயின் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பேக் டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு திருப்பி வரத்துக்குள்ள ஃபிட்னஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் அர்த்தம். அவங்களாலேயே அதை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளை எல்லாராலேயும் செய்ய முடியும்ல. ஸோ இதில் ஒரே ஒன்று என்ன நீங்கள் கவனிக்கணுன்னாக்கா, உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட் அண்ட் ரிகவரி நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். டாக்டர் வந்து 7 நாள் பண்ணாதேன்னு சொன்னாக்கா இல்லை அப்போ போய் நான் எழுந்து நடப்பேன், பெட் ரெஸ்ட்னு சொன்னாக்கா பெட் ரெஸ்ட்டில் இருங்க, அந்த ஒரு 7 நாளில் உங்களுக்கு இன்னும் ஆகிட போகிறது இல்லை. 1 மாதம் நீங்கள் ஹெவியாக ட்ரெயின் பண்ணாதேங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்ணாதேங்க. இப்போ உங்களுக்கு காலில் இன்ஜுரி இருக்குது அப்படின்னா லெக் மசில்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் இருங்க அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னாக்கா நீங்கள் போய் அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இன்ஜுரிக்கு முன்னாடி நம்மளால இருந்தோமோ அதை நம்மளால வி கேன் கம் பேக் டு தட் ஸ்டேஜ் வித் ட்ரெய்னிங்.
1: ஓகே, சில பேருக்கு ஃபிட்னஸ்ஸை ஓரம் வச்சுட்டு அழகுக்காக நான் வந்து ட்ரெயினிங்க்கு போகிறேன் எக்ஸசைஸ்க்கு போகிறேன்ற ஒரு கோல் இருக்கும், அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நினைக்கிறீங்க?
0: உங்களுக்கு பாதிக்காத அளவு வரைக்கும் பண்ணினீங்கன்னா ஐ எம் ஓகே வித் இட். அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் கோல் டு ஹாவ், பட் நான் அவங்கள மாதிரி வெயிட் லூஸ் பண்ணணும் அவங்கள மாதிரி நான் இருக்கணுங்கிறது வந்து இஸ் அ பேட் கோல். உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும், தட் இஸ் நான் வெயிட்டை அவ்வளோ கம்மி பண்ணி ஒல்லி குச்சி மாதிரி ஆவேங்கிறது வந்து இஸ் அ பேட் கோல். பட் உங்களுக்கு ஹெல்தியாக இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் அழகுபடுத்திக்க முடியுமோ அப்படிங்கிறத கோல் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா எது வேணாலும் இருக்கலாம் உங்கள் கோல், போய் ட்ரெயின் பண்ணுங்கள்.
1: ஃபிட்னஸ் இஸ் நாட் அ லக்ஸுரி, இட் இஸ் எ நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சில பேருக்கு வந்து என்னோட தொப்பை மட்டும் குறைஞ்சா போதும், இல்லை எனக்கு வந்து இந்த அப்பர் பாடி மட்டும் குறைஞ்சா போதும், இல்லை ஒரு பர்டிகுலர் உடம்புடைய வெயிட்டை மட்டும் எனக்கு குறைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க எய்ம் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இஸ் தட் கரெக்ட் ஆக்சுவலி, இல்லை உடம்புல உண்மையில் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்க முடியுமா?
0: இந்த குவெஸ்டனை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பேன். இப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு போய் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணாக்கா வெரி குட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எது ரீசன் என்ன வேணால் இருக்கலாம், நீங்க போய் ட்ரெயின் பண்ணுங்க, தட்ஸ் அ குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாக்குறவனா. பட் இது வந்து தொப்பையை மட்டும் குறைக்கணும், இல்லை என்னோட முகத்துல வந்து சீக்ஸ் மட்டும் ரொம்ப குண்டா இருக்கு அதை மட்டும் குறைக்கணும், இல்லை கை ரொம்ப குண்டா இருக்கு அதை மட்டும் குறைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் சொல்றது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஜெனட்டிக் ஒரு இது இருக்கு. நம்ம அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்களோ, தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நமக்கு ஃபேட் செல்ஸ் நம்ம பாடியில இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் வந்து 14 hours உட்காந்து தான் எனக்கு வேலை அப்படின்னாக்கா தொப்பைக்கு இல்லை காலுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் வந்து பாசிபிளே கிடையாது. பட் இதை ஒரு ரீசனாக வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹோல் பாடியிலேருந்து நீங்கள் வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த வெயிட் லாஸ் வந்து தொப்பையிலேருந்து மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது நல்லது தானே?
1: ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன், நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கோல் தொப்பையை குறைக்கிறதா மட்டும் இருக்கும், ஆனால் எக்ஸசைஸ்க்காக போவாங்க, சில மாதங்கள் கழிச்சு தொப்பையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உடம்புல வெயிட் குறைஞ்சிருக்கும், அதை பார்த்து டிமோட்டிவேட் ஆகி நான் இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க.
0: கரெக்ட்.
1: அதனால தான் இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா அப்படிங்கிறத கேட்டேன்.
0: ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிள் கிடையாது.
1: ஓகே,
0: பட் அது ரெகுலராக ட்ரெயின் பண்ணி உங்களோட கோல், உங்களோட தொப்பையை குறைக்கிற கோல் உங்களுக்கு கம்மியாக ஆகலை அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் மட்டும் காரணமாக இருக்காது, உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம். தட் இஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குவான்டிட்டியாக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற கேலரிஸ், நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதை எக்ஸசைஸ் பண்ணி அது போகாது. இது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் ஸோ என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு. இப்போ உங்கள் கோல் வந்து வெயிட் கம்மி பண்ணணுங்கிறது தான் உங்கள் கோலாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணினாலும் உங்கள் வெயிட் கம்மியாக போகிறதில்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுதான் 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கும், 20% தான் எக்ஸசைஸ். இதை நான் சொல்லும் போது அப்போ சொல்லுவாங்க அப்போ எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. வெயிட் கம்மி பண்ணுறது மட்டும்தான் எக்ஸசைஸோட பெனிஃபிட் இல்லைல்ல, நம்ம பேசின மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பாட்டிலேருந்து வராது. ஸோ அதனால சாப்பாடு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்.

0: அதை நம்ம பார்க்கணும். அதனால தொப்பை குறையாம இருக்கலாம். இல்லை நம்ம நிறையா சுகர் சாப்பிட்றாமா இருக்கலாம், இல்லை நிறையா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோமா இருக்கலாம், தெரியாது எனக்கு. அண்ட் நிறையா ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நமக்கு தொப்பைக்கு சுற்றி நிறையா ஃபேட் வரும். அது ரிகவரி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் அது இம்பாக்ட் பண்ணாது நம்ம பாடியை அப்படின்னு. நம்ம நினைக்காத அளவுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க, அதுதான் குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்.
1: சூப்பர் மேம். 5 வயதோ 50 வயதோ இல்லை அதை தாண்டியோ எப்படியாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்கப்பா, ஃபிட்னஸ் நோக்கி போயிடுங்கப்பா நம்ம விருந்தினர் சொல்லியிருக்காங்க. நேர்களும் அதை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுப்பாங்கன்னு நம்புகிறோம் மேம்.

0: இப்போ ஃபிட்னஸ்க்கான வழிகள் எனக்கு சொல்லுங்கள் மேம். ஒன்று ஜிம்க்கு போகலான்னு சொன்னீங்க, அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகலான்னு சொன்னீங்க. ஸோ ஃபிட்னஸ்க்குள்ளே நான் போகிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது?
1: சரி, இப்போ நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னாக்கா நீங்கள் எழுந்து நடங்க. அது எப்போ வேணால் இருக்கலாம், காத்தால இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கு, கோவில், எதுனாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கோவிலில் சுற்றி சுற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணினவங்க இப்போ ஜிம்மில் போய் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போய் நீங்கள் ஆரம்பிங்க ஏதாவது. சரி, எனக்கு வீட்டில் தான் நிறைய வேலை இருக்கு, என்னால் வீட்டுக்கு வெளியிலேயே போக முடியல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் பெஸ்டா அதுதான் பெஸ்டானா அப்படின்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இப்போ நான் வந்து 10 best exercises 10 best channels அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். இது உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா, ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் திங். அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ரெகுலரா அது செய்ய முடியும்.
0: நம்முடைய தேவை என்ன அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பண்றதுன்றதையும் நமக்காக கொஞ்சம் யோசிச்சும் பார்க்கணும். அதுக்கான சரியான வழி எதுன்னு நம்ம தான் மெனக்கெட்டு தேடவும் செய்யணும்.
1: கரெக்ட். இது வந்து அந்த தேடுதலே வந்து ஒரு ஹாப்பியா நம்ம செய்யலாமே. இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா செய்யறோம் இல்ல? 10 கடைக்கு போகணும் அப்படின்னா ஜாலியாக போகிறோம் இல்லை? அதே மாதிரி தான் ஃபிட்னஸ்ஸையும் அப்படி யோசிங்களேன். நான் கூட என்னோட பிகினிங்கில் வந்து இதுதான் அப்படின்னு நான் எனக்கு தெரியவே தெரியலையே. நான் ஒரு 10 இதை போய் ட்ரை பண்ணினேன், இப்போ கூட நான் ட்ரை பண்ணுறேன். நமக்கு சிலது பிடிக்கும், சிலது வந்து நமக்கு வரவே வராது. இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணணுங்கிறது வந்து 1 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த தேடுதல், எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு ஹாப்பி ப்ராசஸாக நம்ம செய்யலாமே. ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு யோகா ஜாயின் பண்ணுங்கள், இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு நான் 30 நாள் இதை ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வேணும். இப்போ ஷாப்பிங் அப்படி தானே பண்ணுறோம். எனக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னா அது என்னோட கமிட்மெண்ட். அது 10 கடை ஏறி இறங்கி எனக்கு ப்ளூ கலரில் பிங்க் பார்டரோடு எனக்கு ஒரு புடவை வேணும் அப்படின்னா நான் அதை போய் கஷ்டப்பட்டு வாங்குறேன் இல்லை? அதே மாதிரி தான்.
0: சூப்பர் மேம். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. இப்போ அதாவது சோம்பேறித்தனமாக நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்களை பற்றி யோசித்தோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, நான் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது நடுவில் ரெஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்?
1: இது ஆக்சுவலாக ஒரு பிக் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எவ்வளோ மோட்டிவேட் பண்ணினாலுமே மோட்டிவேட் ஆகாத ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. இன்னொன்று வந்து இதையே ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போகிற பாப்புலேஷனும் இருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேனாக்கா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதில். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஜிம் ஃபோட்டோஸை போடுறாங்க, அவங்களோட எக்ஸசைசஸ் போடுறாங்க. அதை பார்த்து நானும் இவங்கள மாதிரி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இது வந்து மோட்டிவேஷனாக இருக்கிற வரைக்கும் இது பாசிட்டிவ். ஒரு ஸ்டேஜில் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸஸாக போயிடுதுன்னு அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இது நிறையா நம்ம பார்த்துருக்கோம், நிறையா நியூஸ்லையும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஒருத்தங்க ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல இறந்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது சைக்கிளிங் போய் இறந்துட்டாங்க அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் யோசிக்கிறது இதுதான், இவ்வளோ ஃபிட்டாக இருந்து அவர் இறந்துட்டாரு, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு. இதில் நான் என்ன சொல்கிறேனாக்கா எல்லாமே ஒரு மாடரேஷன் தான். நம்ம எல்லாம் ஜென்ரல் பாப்புலேஷன், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட பாடியோட எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் கம்பீட் பண்ணுறாங்க. அது வந்து அது ஸ்போர்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட். இல்லை மூவி ஸ்டார்ஸ் அதை பண்ணுறாங்க, மென் விமென் மூவிஸில் வந்து அவங்க அவங்களோட ரோலுக்காக ஏதாவது செய்ய வேண்டி வரும். சாப்பிடாம ஒரு நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்காங்க, இல்லை நிறைய மசில் பில்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட வேலை. இது நம்ம வேலை கிடையாதுல்ல, நமக்கு லைஃப் இருக்குது.

0: நமக்கு வேலை இருக்கு, பசங்க இருக்காங்க, வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ நமக்கு லைஃப் வந்து அதுவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஃபிட்னஸை ட்ரை பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக இருக்கணும். நான் வந்து என்னோடய பாடியை புஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிக்கவரி இருக்கா, நான் 8 மணி நேரம் தூங்குறேன்னா, நான் என்னோடய நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கா, என்னோடய ஹெல்த் மானிட்டர்ஸ், என்னோடய பிளட் டெஸ்ட்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேனா, இதெல்லாம் நம்ம பார்க்காம, இல்லை நான் அவங்க வந்து 100 கிலோஸ் லிஃப்ட் பண்ணாங்க, நானும் ஒரு 100 கிலோ இன்னைக்கு லிஃப்ட், ஸோ இது நாளைக்கு நான் இதை பார்த்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் போடணும், அதனால நான் இதை கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணி நாளைக்கு நான் இதை போஸ்ட்டு போட போகிறேன் அப்படிங்கிற செஞ்சாக்கா இது பைத்தியக்காரத்தனம் இல்லை. இது பார்த்து சரி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம பாடியை வந்து ப்ரோக்ரெசிவாக நம்ம எப்படி பெட்டராக பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட கோலாக இருக்கணுமே தவிர, அதை ஒரு எக்ஸ்ட்ரீமில் புஷ் பண்ணி நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. அது ஏன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறது வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். அவங்களுக்கு ஒரு பெரிய டீமே இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. அது இப்போ நிறையா இந்தியன்ஸ் அதில் கம்பீட் பண்ணுறாங்க. ஒத்தொத்தருக்கும் ஒரு பெரிய டீமே இருக்குது. ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, மசாஜ் பீப்புள் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாம் யாரு, நம்ம தானே பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு இன்னைக்கு தலைவலிகி அப்படின்னா எதுக்கு நான் போய் அதை எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்? இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் ஆப்போகிறது இல்லை. ஸோ பாடியை புஷ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நம்ம கவனத்தில் இருக்கணும். தூக்கம் கரெக்டாக இருக்கணும், நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கணும், அண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ புஷ் பண்ணினா மட்டும்தான் போகும். ரெஸ்ட் இம்பார்ட்டண்ட்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்முடைய ஃபிட்னஸ் வந்து எக்ஸசைஸில் மட்டும் கிடச்சிடாது, சரியான தூக்கம், சரியான சத்தான நேரத்திற்கான உணவு, நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சி நம்ம சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்முடைய ஃபிட்னஸ் இருக்கும். வெறும் எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணுறேன் ஆனால் நான் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக இருக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க அழகாக, rest is always needed between trainings, illaya
0: absolutely.
1: So and the muscle recover aagradhukana time nama kudutey aaganum,
0: correct? Ipo muscle building ungaloda goal ah irundaduna muscle build vandu neenga thoongina mattum dhaan muscle build aagum. You said something romba correct ah sonninga. Ipo na gym la poi 1 hour kashtapattu train pannittu enala night thoongave mudiyala appadina enna prayojanam? அதுக்கான இப்போ உங்களால் நிஜமாகவே தூங்க முடியல, அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணினா தான் உங்கள் ட்ரைனிங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ண முடியும் இல்லையா? இது ஒரு கார் மாதிரி நினச்சிக்கோங்களேன், 4 வீலு, என்ஜின், ஆயில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே வண்டி ஓடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பாடியும். அண்ட் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, தூங்கினா மட்டும்தான் பாடி வந்து ரிக்கவர் ஆகும். மைண்டே ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 8 மணி நேரம் நம்ம தூங்கினாதான் த பிரெயின் வந்து அதோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுமா ஹியூமன் பிரெயின். ஸோ நம்ம தூங்குறதே இல்லை அப்படின்னா அப்புறம் ட்ரெயின் பண்ணி பிரயோஜனமே இல்லை.
1: சோஷியல் மீடியாவில் இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக தூங்குறதுல தான் இருக்குது.
0: கரெக்ட். அந்த டீடாக்ஸ் டீயில் கிடையாது, இந்த டீடாக்ஸ் கியூகம்பர் ஜூஸில் கிடையாது, நீங்கள் தூங்குங்க. நான் சின்ன வயசில் யோசிப்பேன், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து தூங்குறதுனால. இப்போ ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறது வந்து தூங்குங்க, சீக்கிரமாக படுத்து தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க. இல்லை உங்களுக்கு லேட் நைட் தான் இருக்குது, உங்களோட ஷெட்யூல் அப்படி இருந்தால் கூட ஒரு 7-8 hours 8 மணி நேரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம எல்லாருமே
1: எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் எஃபிஷியண்ட்டாக நம்ம வேலையை செய்யணுன்னா நம்மளுடைய மூளையும் உடம்பும் தெம்பாவும் ஷார்ப்பாகவும் இருக்கணும். அதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: கரெக்ட்.
1: சூப்பராக சொன்னீங்க மேம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா அந்த மசிலில் சின்ன சின்ன டியர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் அதை தூங்கும் போது ரீஜென்ரேட் ஆகி அப்படி தான் மசில் பில்டிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது கரெக்டா மேம்?
0: கரெக்ட். இப்போது நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து குட்டி குட்டி டேர்ஸ் நம்மளோட மசில்ஸில் இருக்கும், அது டேர் ஆகி ரிக்கவர் பண்ணும்போது தான் மசில் பில்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கார்டியோ வேஸ்லி இப்போ நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி நியூரான்ஸ் எல்லாம், கேபிலரிஸ், நியூரான்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும் நம்ம பாடியிலேயே. அதனால தான் நம்ம கார்டியோ வேஸ்குலர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறாங்க ஓ இது பண்ணினதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு. கிடையாது. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் ரிக்கவர் ஆகிறதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூ ஃபைபர்ஸ் வரும், உங்கள் கேபிலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் தான் இருக்குது நம்மளோட பாடி ரீஜெனரேஷன் நம்ம சொல்கிறது வந்து அதில் தான் இருக்குது.

0: ஸோ நியூட்ரிஷன் நிறைய சாப்பாடுன்னு நான் சொல்லலை, பட் இருக்கிற சாப்பாடு வந்து சத்தான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ஜங்க் ஃபுட்னு நம்ம சொல்கிற அந்த தேவையில்லாதது வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை. அது ஒரு கண்ட்ரோலில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா, கரெக்டாக தூங்கினோம்னா, அதுவே நமக்கு பாடி இஸ் சச் அ பிரில்லியன்ட் திங், அதுக்கே தெரியும் எப்படி அதை காப்பாற்றிக்கணும்னு. ஸோ இது செஞ்சாலே நம்ம வந்து வி ஆர் என்ன சொல்கிறது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்.
1: நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அப்போ சொல்லலாம், இல்லை ஒரு எலாஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். அந்த எலாஸ்டிக்கை வந்து கொஞ்சமாக இழுத்திங்கன்னா இழுத்துக்கிட்டே வரலாம், ரொம்ப இழுத்துட்டோன்னா அது அருந்துரும்.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி நம்முடைய மசில்ஸ், நம்முடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுங்க, ஒரே அடியாக புஷ் பண்ணி பிரேக் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகருங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் இட் வில் டேக் யூ டு யுவர் லாங் டிஸ்டன்ஸ்.
0: கரெக்ட், அப்சல்யூட்லி.
2: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்க

0: சப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல ஒரு கிரேஸ் இருக்கு. நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன், சாப்பாட்டை விட சப்ளிமெண்ட்டை தான் சாப்பாடா எடுக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து.
1: நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஏன் இண்டஸ்ட்ரி சொல்றேன்னா, அதுல நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெய்னர்ஸ் மட்டும் கிடையாது, ஜிம்ஸ் இருக்கு, நிறைய ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேனை விட்டுருங்க, ரெக்ரியேஷனல் நம்ம நீங்களும் நானுமே போய் நிறைய ஸ்போர்ட்ஸ் இப்போ ஆடலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. சப்ளிமெண்ட்டுக்கு வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு உணவுல கிடைக்காதது மட்டும்தான் நான் அடிஷ்னலாக ஒரு பவுடரோ ஒரு பாட்டிலோ. முன்னாடியெல்லாம் டாக்டர்கிட்ட போனாக்கா எனக்கு அனீமியான்னு சொன்னாக்கா அயர்ன் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, அதுதான் சப்ளிமெண்ட். இப்போ வந்து நான் வெஜிடேரியன், மீட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, வைட்டமின் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி என்னோடய சாப்பாடு பிளேட் வந்து குட்டியாக இருக்குது, என்னோடய சப்ளிமெண்ட் பிளேட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்து வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு நிஜமாவே எனக்கு தெரியல.

0: நமக்கு தேவையான கரெக்டான என்ன சொல்றது நியூட்ரிஷன் வந்து நமக்கு பிரைமரியா ஃபுட்லேருந்து தான் வரணும். இப்போ சில சமயம் நம்மளோட ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னால் சாப்பிட முடியல, சில பேருக்கு வந்து பால் தயிர் அந்த மாதிரி பொருட்கள் வந்து அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் தேவை. இப்போ எனக்கு பால் தயிர் குடிக்க முடியும் அப்படின்னா அதை விட்டுட்டு நான் வந்து வேற ஏதாவது சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம்? ஸோ டெஃபிஷியன்சின்னு இருந்தால் மட்டும்தான் சப்ளிமெண்டேஷன். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, என்னோட ஜிம்மில் சொல்கிறாங்க, அவங்க சொல்லும் போது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு எதனால அவங்க சொல்கிறாங்க, இது எனக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னு யோசிக்கணும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதை பாடி வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். நம்மளோட கிட்னிஸ் நம்மளோட லிவர் அதை ப்ராசஸ் பண்ணணும். அது எக்ஸ்ட்ரா வேலை. அதுக்கு அந்த வேலை வந்து அதுக்கு நிஜமாவே தேவையா இல்லையா அப்படின்னு நம்ம யோசித்தாலே நம்ம நிறையா அதை செய்ய மாட்டோம். அப்படி உங்களுக்கு நிஜமாவே டவுட் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை போய் பாருங்க, உங்களுக்கு நிஜமாவே B12 டெஃபிஷியன்சி இருக்கா. சில டெஃபிஷியன்சி வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ டி டெஃபிஷியன்சின்னு வந்து நிறையா பேருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் போகிறது இல்லை, நமக்கு வெயில் எக்ஸ்போஜர் இல்லை, அதனால டி டெஃபிஷியன்சி இருக்குது. சில பெண்கள் பார்த்தோன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குது, நிறையா ப்ளீடிங் இருக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை எடுக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது எடுத்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்து வியாதி இல்லாமல் இருக்க முடியும், நம்ம ட்ரெயினிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தூக்கத்துக்கு வெரி இம்பார்ட்டண்ட், அதனால அது எடுக்கணும். அந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து எங்கேயாவது பார்த்து இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து யாராவது சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஜுரம் இருக்குது, அதனால அவங்க ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க, அவங்க சும்மா சாப்பிட்றாங்கன்னு நம்ம சாப்பிட முடியுமா? இல்லை இல்லை. ஸோ அதனால நம்ம எக்ஸசைஸும் அப்படி தான் யோசிக்கணும். அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. மருந்து வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகாது இல்லை.
1: ஒவ்வொருத்தருடைய தேவையும் வித்தியாசமானது. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய உணவு பழக்கமும் சரி, நம்முடைய தூக்கமும் சரி, நம்முடைய எக்ஸசைஸும் சரி, அந்த மாதிரி தான் அமைச்சுக்கணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேம். நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து?
0: ஜாலியாக போய் ட்ரெயின் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி போக போக வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகிறது. எல்லாமே டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது, அதில் நம்ம எல்லாருமே நல்லா செய்யணுங்கிறப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை நமக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக போய் ட்ரெயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், பாட்டு கேட்டு வாக் பண்ணுங்கள், இல்லை ஓடுங்க. இப்போ நிறைய பேர் ஓடுறாங்க, ஓடுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அந்த அப்ரோச் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே வந்து எல்லாமே உங்களுக்கு மாறும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடணுங்கிறது வந்து ஒன்று, அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடணுங்கிறது இன்னொன்று. அதெல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். தூக்கம் மாறும், நம்ம டெய்லியே இருக்கிற சந்தோஷம் மாறும், நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிற ஒரு அப்ரோச் மாறும். நிறைய வாட்டி நான் ஜிம்முக்கு போயிருக்கேன், ரொம்ப கவலையோட போயிருக்கேன், நிறைய பிரஷர்ஸோட போயிருக்கேன். பட் நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனாலே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அது வேற எதுலையுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது நான் சொல்லி நீங்கள் நம்பணும்னு இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இவங்க சொன்னாங்க இவ்வளோ நேரம், ஒரு 30 நாள் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க.
1: அது நமக்கான நேரம், நமக்கே நமக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். நேர்கள் இதை கேட்டுட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை இன்றைக்கே ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நம்புகிறோம். நீங்கள் இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ வெரி மச்.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணம்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
0: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவைவிதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல்மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான

விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலக தரத்தில் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும், 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும், அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆனைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி, திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம், கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில்

0: தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல் உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர், இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
1: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவை உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல IG தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதயமாறாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தருமபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
4: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
4: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
3: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர்

0: அவர் ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
3: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடம்பில் வரும் ஆறாத புண்கள் இல்ல நுண் புழுக்கள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், குடலில் இருக்கக்கூடிய கிருமி, உடலில் அரிப்பு இல்லைன்னா அர்டிகேரியா என்று சொல்லப்படும் அரிப்பு நோய், இது எல்லாத்துலேயுமே கஸ்தூரி மஞ்சள் இதன் பொடி வந்து ஒரு சிறந்த மருந்தாகிறது. இதை தினமும் தேய்த்தும் குளிக்கலாம். இந்த புண்கள் மீது காலையிலோ மாலையிலோ ஒரு பற்று போல அப்பி விடலாம். இல்லை குளிக்கும் நீரிலேயே கூட கலந்து குளிக்கலாம் இந்த கஸ்தூரி மஞ்சளை. இந்த கஸ்தூரி மஞ்சளை சம அளவு வேப்பிலை பொடி மற்றும் நிலவேம்பின் பொடியோடும் கலந்து, அந்த கலவையிலிருந்து ஒரு தேக்கரண்டி விகிதம் நாளொன்றுக்கு 3 வேளை உணவுக்கு பின் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to hold bilateral meetings with leaders of Shanghai Cooperation Organization member states in Bishkek today. Government notifies all 6 pillars of Semicon India Program 2.0 with total outlay of 1.27 lakh crore rupees. President Draupadi Murmu calls upon NIFT students to adopt global outlook while remaining rooted in the country's rich cultural heritage. Indian Navy commissions INS Nipun, a special designed platform to support wide spectrum of diving and underwater operations. Relief and rescue operations intensify in Nepal after deadly flash floods. Death toll rises to 903 and over 4,000 people still missing. And in football, India set to begin AFC Under-20 Asian Cup qualifying campaign against Syria in Tashkent today. Prime Minister Narendra Modi today interacted with the Friends of India in Bishkek on the first day of his 2-day visit to Kyrgyzstan. 4 delegations working with India in various fields were present on the occasion. The Prime Minister will also hold bilateral meetings today with leaders of the Shanghai Cooperation Organization member states. These include meetings with the heads of state of Russia, Iran, Kyrgyzstan and Armenia. More from our correspondent.
5: Prime Minister Narendra Modi today had a warm interaction with members of the Indian community in Bishkek. PM appreciated their energy, enthusiasm and valuable contributions towards strengthening the bonds of friendship between India and Kyrgyz Republic. During his visit to Kyrgyzstan, Shri Modi paid floral tribute at the Mahatma Gandhi Memorial in Bishkek. The tribute reflected the enduring relevance of Gandhiji's ideals and their universal appeal. Prime Minister will also hold bilateral meetings today with the leaders of Russia, Iran, Kyrgyzstan and Armenia. Tomorrow, he will address the 26th summit of the Shanghai Cooperation Organization. Vikalp Shukla, Akashvani News, Bishkek.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பால்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:22. மீண்டும் சத்யபிரகாஷ் படம் மான்ஸ்டர்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் த்வனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கடற்கரையில் இருந்த ஒரு தீவில் ஒரு ஆண்மயிலும் ஒரு பெண்மயிலும் வாழ்ந்து வந்தன. அந்த தீவில் அவற்றை தவிர அநேக மிருகங்களும் காட்டு விலங்குகளும் கூட வாழ்ந்து வந்தன. மேலும் அங்கு நிறைய மரங்களும் சிறிய பெரிய நதிகளும் கூட இருந்தன. ஒரு நாள் அந்த ஜோடி மயில்கள் ஒரு மரத்தின் அடியில் சோம்பலாய் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது மிகவும் பயந்து போயிருந்த வாத்து ஒன்று அவர்கள் அருகே வந்தது. மயில் வாத்திடம் எதனால் அது இப்படி பயந்து போயிருக்கிறது என்றும் என்ன விஷயம் என்றும் விசாரித்தது. அதற்கு அந்த வாத்து தான் மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களிடம் பயந்து போய் இருப்பதாகவும் அவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள் என்றும் தான் அதை பற்றிய ஒரு கனவு கண்டு மிகவும் பயந்து போய் இருப்பதாகவும் சொல்லி அந்த கனவை மயில்களுக்கு விவரித்து கூறியது. அந்த கனவு பின்வருமாறு. அந்த கனவு முதலில் ஒரு குரல் பேசுவதிலிருந்து தொடங்குகிறது. அந்த குரல் வாத்திற்கு கட்டளையிடுவது போலவும் மனிதர்களிடம் பயந்து நடக்க வேண்டும், அவர்களை விட தந்திரமானவர்கள் எந்த ஜீவனும் கிடையாது என்று கூறுவது போலவும் துவங்குகிறது. மீன்கள் அவன் விரித்த வலையில் சிக்கிக் கொள்கின்றன. வானத்தில் பறக்கும் பறவைகளால் கூட இவனது அடிகளில் இருந்து தப்பிக்க முடிவதில்லை. யானையை விட பெரிய விலங்கு கிடையாது, ஆனால் அவைகளை கூட இந்த மனிதர்கள் குழி தோண்டி விழ வைத்து பிடித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதை நிறைய வேலைகளையும் செய்ய பழக்கி விடுகிறார்கள். அவனது அடியில் இருந்து எவராலும் தப்பவே முடியாது. இந்த மாதிரியான கனவை கண்டு நான் விழித்து கொண்டேன். அது முதல் மனதில் சந்தோஷமின்றி அலைந்து கொண்டிருந்தேன். எனது இந்த நிலைமையை பார்த்த சிங்கம் ஒன்று என்னை அழைத்து விசாரித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது நான் அந்த சிங்கத்திடம், நீங்கள் மிகவும் பலம் பொருந்தியவர், நீங்கள் அந்த மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும் என்று பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு கழுதை வெளிவந்தது. தான் எப்படி மனிதர்களிடம் அகப்பட்டு கொண்டு துன்பப்படுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தது. அப்பொழுது இரண்டாவதாக ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை எழுந்தது. சிங்கம் அந்த குதிரையை விசாரித்தது. ஏன் இப்படி பயந்து போய் ஓடுகிறது என்று. அதற்கு அந்த குதிரை, தான் மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களிடம் சிக்கிக் கொண்டு படும் தொல்லைகளை விவரித்துக் கொண்டிருந்தது. அதை கேட்ட சிங்கம், நீ வலிமையானவன், மனிதர்களை எட்டி ஒரு உதை விட வேண்டியது தானே என்று கேட்டபொழுது குதிரை பதில் சொன்னது, மனிதன் மிகவும் தந்திரமானவன், அவன் முன் எந்த பகட்டும் செல்லாது என்றும், எப்படி வயதாகும் வரை அவன் தன்னை வேலை செய்ய வைக்கிறான் என்றும் தனது துன்பத்தை சிங்கத்திடம் பகிர்ந்து கொண்டிருந்தது. இப்படியாக இவைகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு

0: புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டது. சிங்கம் முதலில் அந்த ஒட்டகத்தை மனிதன் என்று நினைத்து கொண்டு அதன் மீது பாய இருந்தது. ஏனென்றால் சிங்கம் மனிதர்களை அதுவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒட்டகம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் எவ்வாறு மனிதர்களிடம் அகப்பட்டு கொண்டு அவர்களின் கைப்பாவையாக ஆட வேண்டி உள்ளது என்றும், முதிர்ந்த தள்ளாத வயதில் மனிதன் தன்னை கசாப்புக்காரனிடம் விற்றுவிடுவதையும் கஷ்டத்துடன் கூறிக்கொண்டிருந்தது. பதிலுக்கு சிங்கம், நீ உன் கால்களால் அவனை எட்டி உதைக்க முடியாதா? இதனால் அவன் தலை உடைந்து விடாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்கு ஒட்டகம், மனிதர்கள் மிகவும் தந்திரமானவர்கள், யாராலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே நான்காவதாக ஒரு சிறிய புழுதி புயல் எழுந்தது. துவனி, கதையை படி.
1: ஜிஸ் சமய் யே பாத்சீத் ஹோ ரஹி தி, உஸ் சமய் ஏக் பஹோத் சோட்டி சி தூல் கி ஆந்தி ஆயி.
0: எப்பொழுது இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த சமயத்தில் மிகவும் சிறிய புழுதி புயல் வந்தது.
1: ஔர் உஸ்மே சே ஏக் கம்சோர் சா பூடா நிக்லா.
0: மேலும் அதிலிருந்து ஒரு பலஹீனமான முதியவர் வந்தார். தூல், புழுதி, ஆந்தி, புயல், கம்சோர், பலஹீனம், பூடா, முதியவர், வயதானவர்.
1: உஸ் பூடே கி பீட் பர் ஔஜாரோ கா ஏக் புலிந்தா தா.
0: அந்த முதியவரின் முதுகில் ஆயுதங்களின் ஒரு மூட்டை இருந்தது. ஔஜாரோ, ஆயுதங்கள், புலிந்தா, மூட்டை, பீட், முதுகு.
1: ஔர் உஸ்கி சிர் பர் ஆட் தக்தே தே.
0: மேலும் அவரின் தலைமேல் எட்டு சட்டங்கள் இருந்தன.
1: ஜப் மேனே உஸ்கோ தேகா தோ மே டர் கே மாரே கிர் படா.
0: எப்பொழுது நான் அவனை பார்த்தேனோ அப்பொழுது நான் பயத்தின் காரணமாக விழ இருந்தேன்.
1: பர் சிங் ஆகே படுக்கர் படை சே மில்னே கயா.
0: ஆனால் சிங்கம் முன் வந்து தச்சரிடம் பேச சென்றது. ஆகே படுனா முன்னேறி செல்லுதல்.
1: மகாராஜ் ஆப் தோ கம்சோரோ கி ரக்ஷா கர்த்தே ஹே, ஈஸ்வர் ஆப் கி ரக்ஷா கரே.
0: மகாராஜா, நீங்கள் பலமற்றவர்களை பாதுகாக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை காக்கட்டும். கம்சோர், பலஹீனம், ரக்ஷா, பாதுகாப்பு,
1: முஜி ஆப் விபத்தி சே பச்சாயியே.
0: நீங்கள் என்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். விபத்தி, ஆபத்து, பச்சாயியே, காப்பாற்றுங்கள்.
1: கஹகர் படை ஃபூட் ஃபூட் கர் ரோனே லகா.
0: இதை சொல்லிய பிறகு தச்சர் உடைந்து போய் அழ ஆரம்பித்தார்.
1: ஜப் சிங் நே யே ரோனா தோனா சுனா தோ வோ போலா.
0: சிங்கம் இந்த அழுகையை கேட்டபொழுது அது சொல்லியது,
1: மே தும்ஹாரி மதத் ஜரூர் கருங்கா பர் யே தோ பதாவ் தும் கான் ஹோ.
0: நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன், ஆனால் நீ எனக்கு இதை சொல், நீ யார்? மதத், உதவி.
1: மேனே கபி தும்ஹாரி தரஹ கி கிசி ஜீவ் கோ நஹி தேகா ஹே.
0: நான் எப்பொழுதும் உன்னை போன்ற ஒரு ஜீவனை பார்த்ததில்லை.
1: யே தோ பதாவ் கி தும்கோ கிஸ்னே சதாயா ஹே.
0: இதை சொல், உன்னை யார் தொந்தரவு செய்தார்கள்?
1: வோ மனுஷ்ய போலா, மே படாயி ஹூம் ஔர் மே ஏக் மனுஷ்ய கே த்வாரா சதாயா கயா ஹூம்.
0: அந்த மனிதர் பேசினார், நான் ஒரு தச்சன், மேலும் நான் ஒரு மனிதனின் மூலமாக துன்புறுத்தப்படுகிறேன். சதானா, துன்புறுத்தல்.
1: வோ 24 கண்டே கே அந்தர் யஹா ஆயேகா இஸ்ஸே மே கப்ரா ரஹா ஹூம்.
0: அவன் 24 மணி நேரத்திற்குள் இங்கு வருவான், அதனால் நான் பயப்படுகிறேன்.
1: ஜப் சிங் நே யே பத் சுனி தோ வோ போலா தும் டரோ மத் மே தும்ஹாரி ரக்ஷா கருங்கா.
0: சிங்கம் இதை கேட்டவுடன் சொல்லியது, நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். டரோ மத், பயப்படாதே, ரக்ஷா, பாதுகாப்பது.
1: யே பதாவ் கி தும் கஹா ஜா ரஹே ஹோ.
0: இதை சொல், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்?
1: இஸ் பர் படை போலா மே சீத்தே கே கர் ஜா ரஹா ஹூம்.
0: இதற்கு தச்சர் சொன்னார், நான் சிறுத்தையின் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறேன். சீதா, சிறுத்தை.
1: உஸ்னே மனுஷ்ய கி டர் சே முஜே புலாயா ஹே.
0: அது என்னை மனிதனின் மேலுள்ள பயத்தால் அழைத்துள்ளது.
1: ஔர் யே கஹலா பேஜா ஹே கி மே உஸ்கே லியே ஐசா கர் பனா தூ ஜிஸ்மே மனுஷ்ய சே கோய் டர் நா ரஹே.
0: மேலும் அது இவ்வாறு சொல்லி அனுப்பியது, நான் அதற்காக ஒரு வீடு கட்ட வேண்டும், அதில் அது மனித பயத்தில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும்.
1: ஜப் சிங் நே யே பாத் சுனி தோ உஸ்னே படை சே கஹா.
0: சிங்கம் இந்த விஷயத்தை கேட்டதும் அது தச்சரிடம் இவ்வாறு கூறியது,
1: தும் சீத்தே கே பாஸ் ஜா ரஹே ஹோ யே டீக் ஹே பர் ஆகிர் சீத்தா தோ மேரா ஹீ ஏக் சர்தார் ஹே.
0: நீ சிறுத்தையிடம் போக போகிறாய், அது சரிதான், ஆனால் சிறுத்தை என்னுடைய ஒரு தலைவன் தான்.
1: உஸ்கே லியே கர் பனானே சே பஹலே தும் மேரே லியே கர் பனாவ்.
0: அவனுக்காக வீடு கட்டுவதற்கு முன் எனக்காக ஒரு வீடு கட்டு. சர்தார், தலைவன்.
1: படை போலா, மகாராஜ் யே கேசே ஹோ சக்தா ஹே, மே தோ மஜ்தூர் ஆத்மி ஹூம், ஜிஸ்னே முஜே புலாயா ஹே உசி கா காம் பஹலே கருங்கா.
0: தச்சர் சொன்னார், அரசே, அது எப்படி முடியும்? நான் ஒரு தொழிலாளி, என்னை யார் முதலில் அழைத்தார்களோ நான் முதலில் அவர்களுக்குத்தான் வேலை செய்வேன்.
1: இஸ் பர் சிங் பிகட் கயா ஔர் போலா மாலூம் ஹோதா ஹே கி தும் ஜங்கல் கே கானூன் கோ நஹி ஜான்தே ஹோ.
0: இதை மறுத்து சிங்கம் பேசியது, தெரிகிறது, உனக்கு காட்டின் சட்டதிட்டங்கள் தெரியாது என்று.
1: அச்சி பாத் ஹே,
0: நல்லது, அச்சா, நல்லது.
1: தோ கான் கோல்

0: पर सुन लो, मैं तुम्हें यहां से तब तक जाने नहीं दूंगा जब तक कि तुम मेरे लिए एक अच्छा सा मकान नहीं बना देते, कहकर बढ़ई की तरफ कूदा।
1: இப்பொழுது காதை திறந்து கேட்டுக்கொள். எனக்காக ஒரு நல்ல வீடு கட்டும் வரை உன்னை நான் போகவிட மாட்டேன். இதை சொல்லிவிட்டு தச்சனின் பக்கம் தாவி குதித்தது. கான் காது, கோல்னா திறத்தல், கூதுனா தாவி குதித்தல்.
0: और उसने एक हल्की सी धौल जमाई जिससे बढ़ई ने कई बार कलाबाजी खाई।
1: இதை சொல்லிவிட்டு லேசாக ஒரு அறை விட்டது. அதனால் தச்சர் நிலை குலைந்து தலை குப்புற கீழே விழுந்தார். ஹல்கா லேசான கலாபாஜி கானா தலை குப்புற விழுதல்.
0: தப் படை போலா, மகாராஜ் முஜி கப் இன்கார் ஹே?
1: அப்பொழுது தச்சர் சொன்னார், அரசே நான் எப்பொழுது மறுத்தேன்?
0: இஸ்கே பாத் படையை நே தக்தோ சே ஏக் சோட்டா சா பக்ஸ்நுமா மகான் பனாய்.
1: இதற்கு பிறகு தச்சன் சட்டங்களை வைத்து ஒரு கூண்டு மாதிரி வீடு ஒன்றை கட்டினார். மரச்சட்டம், வக்ஸ்நுமா கூண்டு மாதிரி மகான் வீடு.
0: ஃபிர் வ சிங் சே போலம், மகாராஜ் ஆப் இஸ் தர்வாசே சே பீத்தர் ஜாயே.
1: பின்னர் அவன் சிங்கத்திடம் சொன்னான், அரசே நீங்கள் இந்த கதவு வழியாக உள்ளே செல்லுங்கள். தர்வாஜா கதவு.
0: அப் மே ஆப்கா நாப் லேக்கர் தேகுங்கா கி யே மகான் ஃபிட் பேட்தா ஹே கி நஹி.
1: நான் இப்பொழுது உங்களை அளவெடுத்து பார்த்து இந்த வீடு உங்களுக்கு பொருந்துமா என்று பார்க்கிறேன் என்று கூறினான். நாப் அளவு, ஃபிட் பேட்னா பொருந்துதல்.
0: சிங் பீத்தர் குஸ் கயா,
1: சிங்கம் உள்ளே நுழைந்தது. குஸ்னா நுழைதல்.
0: தப் படை நே பாஹர் சே தர்வாசா பந்த் கர் தியா.
1: அப்பொழுது தச்சன் வெளியில் இருந்து கதவை மூடிவிட்டான்.
0: சிங் தோடி தேர் மே போலா, முஜி ஏ கர் பசந்த் நஹி, தும் முஜே கோல் தோ.
1: சிங்கம் சிறிது நேரத்தில் சொன்னது, எனக்கு இந்த வீடு பிடிக்கவில்லை, என்னை திறந்து விடு. தோடி தேர், சற்று நேரம், சிறிது நேரம்.
0: இஸ் பர் படை போலா, தும் இஸ்கே பாஹர் நஹி ஜா சக்தே.
1: இதற்கு தச்சன் சொன்னான், நீ இதற்கு வெளியே போக முடியாது.
0: இஸ் பர் சிங் போலா, தும் கிஸ்ஸே பாத் கர் ரஹே ஹோ.
1: சிங்கம் சொன்னது, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்?
0: क्या तू भूल रहा है कि मैं पशुओं का राजा हूँ?
1: என்ன நீ மறந்து விட்டாயா நான் இந்த காட்டின் அரசன் என்று? भूलना மறதி.
0: बढ़ई बोला, हे मूर्खराज, तुम अपने को बहुत कुछ समझते हो, इसलिए मैंने तुम्हें ठीक कर दिया.
1: தச்சன் சொன்னான், ஏ முட்டாள் அரசனே, நீ உன்னை மிகப்பெரியவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், அதனால்தான் நான் உன்னை சரி செய்தேன்.
0: சிங் போலா, मुझे छोड़ दो, பர் மனுஷி நெஹி மானா.
1: சிங்கம் சொன்னது, என்னை விட்டுவிடு, ஆனால் மனிதன் ஒத்துக்கொள்ளவில்லை.
0: தப் பத்தக் போலி, மே தூர் சே கடி கடி யே தமாஷா தேக் ரஹி தி.
1: அப்பொழுது வாத்து சொன்னது, நான் தூரத்தில் இருந்து நின்றவாறே இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். கடி கடி நின்றவாறு, தேக்னா பார்த்தல்.
0: ஹே மோர், மே தேக் ரஹி தி கி அப் மனுஷி க்யா கர்த்தா ஹே.
1: ஏ மயில், நான் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான் என்று.
0: मैंने देखा कि मनु महाराज के लड़के ने सिंह के मकान में बड़ा सा छेद बनाया.
1: நான் பார்த்தேன், மனு அரசனின் பிள்ளைகள் சிங்கத்தினுடைய வீட்டில் பெரியதான ஒரு ஓட்டை செய்தான்.
0: ஆர் உஸ்னே உஸ்மே லக்கடி புராதா ஆதி டால்கர் ஆக் லகாதி.
1: அதனுள் அவன் மரத்துண்டுகள், மரத்தூள் ஆகியவற்றை போட்டு நெருப்பு வைத்து விட்டான்.
0: ஆர் சிங் ஜல்கர் மர் கயா.
1: மேலும் சிங்கம் எரிந்து இறந்து விட்டது. சேத் ஓட்டை, லக்கடி மரத்துண்டு, புராதா மரத்தூள், டால்னா போடுதல், ஆக் நெருப்பு, லகானா மூட்டுதல், ஜல்கர் எரிந்து.
0: யே தேக்கர் மேரி ரூ காம் கை ஆர் மே தோ தின் சே லகாதார் தோட் கர் யஹான் பஹுஞ்சி ஹூ.
1: இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாகி விட்டது. மேலும் நான் இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஓடி இங்கு வந்து விட்டேன். ரூ காம்ப்னா நிரம்ப பயம், லகாதார் தொடர்ந்து, தோடனா ஓடுதல்.
0: இஸ் பர் மோர் போலா, தும் யஹான் பில்குல் நிர்பய பனி ரஹோ, தும் ஹம் லோகோ கே சாத் ரஹோ.
1: இதற்கு மயில் சொன்னது, நீ இங்கு முற்றிலுமாக பயமற்று இருக்கலாம், நீ எங்களுடன் இருக்கலாம், பில்குல் முற்றிலும் முழுவதும்.
0: பதக் நே இஸ் பாத் கோ மான் லியா ஆர் சப் லோக் ஆராம் சே ரஹனே லகே.
1: வாத்து இதை ஒத்துக்கொண்டது. மேலும் எல்லோருமாக நிம்மதியாக வாழலாயினர். மான்னா ஒத்துக்கொள்ளுதல், சப் லோக் எல்லாரும், ரெஹனா வசித்தல்.
0: ஏக் தின் ஐசா ஹுவா கி ஏக் ஜஹாஸ் ஆகர் டாப்புமே லகா.
1: ஒரு நாள் இப்படி நடந்தது, ஒரு கப்பல் வந்து தீவில் ஒதுங்கியது. ஜஹாஜ் கப்பல்.
0: ஆர் மோர் ததா மோர்னி உட்கர் பஹத் ஊஞ்சே பேட் பர் சட்கே.
1: மேலும் ஆண் மயிலும் பெண் மயிலும் பறந்து மிக உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறிவிட்டன.
0: பர் பத்தக் மல்லாஹோ கே ஹாத் மே ஃபஸ்கை.
1: ஆனால் வாத்து மாலுமியின் கைகளில் சிக்கி கொண்டது. மல்லாஹ் மாலுமி.
0: ஜப் மோர் நே ஊபர் சே யே தேகா தோ போலா.
1: மயில் மேலே

0: இருந்து இதை பார்த்தபொழுது சொன்னது,
1: மனுஷி சப்சே ஜபர்தஸ்த் பிராணி ஹே,
0: மனிதர்கள் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்த உயிரினம் என்று சொன்னது. ஜபர்தஸ்த் பலம் வாய்ந்த பிராணி உயிரினம்,
1: உஸ்கே லியே கோய் பி ஸ்தான் துர்கம் நஹி ஹே,
0: அவனுக்கு எந்த இடமும் அணுக முடியாத இடம் கிடையாது, துர்கம் அணுக முடியாத, மேலும் அவர்களால் முடியாதது என்றும் எதுவும் கிடையாது.
1: மனுஷிக்கு விஜயான் கி சாமனே ஹம் சப் குச் பி நஹி ஹே,
0: மனிதர்களின் செயல்திறனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. விஜயான் அறிவியல் செயல்திறன். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை அம்பத்தூர் காவல்துறை இயக்குநர் அலுவலகம், எம்ஜிஆர் நகர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இன்று நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சற்றே உயர்ந்திருக்கக்கூடும். அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும்.

நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 700 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரளமதம் கேட்கலாம்.

ரத்தம் ஸ்லேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.

0: பித்தம் சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.
1: கொரோனா மதம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். தர்மத்தின் தலைவன் படத்திற்காக ஒலிக்கிறது முதல் பாடல், கே.ஜே. ஏசுதாஸ் சித்ராவின் குரல்களில்.

திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது ராஜநடை படத்திலிருந்து. ஜெயச்சந்திரன் சித்ராவின் குரல்களில் பாடல் ஒலி இரண்டு நேரம் 5:40.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட

0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது கே ஜே ஏசுதாஸ் சித்ராவின் குரல்களில், ராஜா கையவச்சா படத்திலிருந்து.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 9 பகுதியில் அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்கள்

பங்கு. தீரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:30 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திரவா. இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் 4 அறிவோம். புள்ளி விவரம் உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை கானம், 7:45 நகர்வலம். வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு பாலுமணி வண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரை காணம், 9:00 அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பி கிரகலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பதுமனின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பதுமை பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உயிர்கொடை கருத்துக்கோவை இடம்பெறும். 2:15 திரை கானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் கீதா பிரகாரக் பிரியா ஸ்ரீராம் அவர்கள் உரை கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரை கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம். 8:50 to 9:15 திரை காணம், 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோமன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திரவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C, பதிவான ஈரப்பதம் 67%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 55%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

தாங்க வழியில் வந்து கொண்டிருந்த போது வந்தியத்தேவன் மீது குளிர்ந்த காற்று வீசுகிறது. அதை உணர்ந்து தான் ஒன்று பொக்கிஷ நிலவரையில் போய் அந்த சுரங்கப்பாதை முடிவில் இருப்போம் அல்லது அரண்மனை அந்த புறத்தில் போய் அந்த பாதை முடியும் என்று அவன் கருதி கொண்டான். திடீரென்று 1000 கொள்ளிக்கண்கள் அவனை உற்று நோக்குவது போல ஏகப்பட்ட பயங்கர விலங்குகள், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, வௌவால், ஆந்தை என ஏகப்பட்ட கொடிய விலங்குகள் அங்கே இருந்தன. அனைத்தும் தன்னை தாக்க தயாராக இருப்பது போல அவன் கருதி கொண்டான். திடீரென்று ஒரு முதலை அங்கே கிடந்தது. வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறது. முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறுந்தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது என்று மலைத்து போனான், மருண்டு போனான் வந்தியத்தேவன். அம்மா, பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் அவன். தன்னை சூழ்ந்திருந்த அந்த மிருகங்களெல்லாம் உயிருள்ள மிருகங்கள் அல்லவென்பதை உணர்ந்தான். சம்புவரையர் குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறன் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொண்ட மிருகங்களில் சிலவற்றின் தோலை பதன்படுத்தி உள்ளே பஞ்சும் வைக்கோலும் அடைத்து உயிர் விலங்குகளைப் போல வைத்திருக்கும் வேட்டை மண்டபம் ஒன்று அந்த மாளிகையில் உண்டு என்று கந்தமாறன் கூறியதும் நினைவுக்கு வந்தது. அந்த வேட்டை மண்டபத்துள் இப்போது தான் வந்திருப்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். ஆயினும் முதலில் ஏற்பட்ட பீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரமாயிற்று. பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான், தொட்டு பார்த்தான், அசைத்து பார்த்தான், மிதித்தும் பார்த்தான். அந்த மிருகங்களுக்கு உயிரில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டான். பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான். வந்த வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது. அதை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டு வழியே செல்வதா, அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதா, வேறு எந்த அறைக்குள்ளேனும் இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா, சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான். வெளிப்படையாக தெரியும் கதவு ஒன்றுமில்லை. சுவர்களையெல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக வந்தியத்தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது. இந்த அனாவசியமான காரியத்தில் பிரவேசித்து இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது. சுவர்களின் ஓரமாக சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானையின் முகம் துதிக்கையுடனும் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். நாசமாய்ப்போன யானையே, நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினான். யானை பேசாதிருந்தது. உயிருள்ள யானையே பேசாது. உயிரில்லாத நாரும் உமியும் அடைத்த யானை என்ன செய்யும்? துதிக்கையை கூட ஆட்டாமல் சும்மா இருந்தது. என்ன நான் கேட்கிறேன், நீ பேசாம இருக்க என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான். அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது. தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டியிருந்த யானையின் காது அசைந்தது. அசைந்தது மட்டுமல்ல, மடங்கி நகர்ந்து கொடுத்தது. அங்கே சுவரில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அடங்கா வியப்புடன் வந்தியத்தேவன் அந்த துவாரத்துக்கு அருகில் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான். பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அது ஓர் இளம் பெண்ணின் முகம், கரிய நிறத்து அழகிய முகம். அந்த முகத்திலிருந்த பெரிய கண்கள் இரண்டும் விரிந்து விழித்து கொண்டிருந்தன. ஆச்சரியம், ஆச்சரியம்! அந்த பெண்ணின் முகத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் தன்னுடைய முகத்தையும் கண்டான். ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க எத்தனித்தால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ அந்த நிலையில் வந்தியத்தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான். ஏற்கனவே அகன்று விழித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்கள் இப்போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின. வியப்புடன் சிறிது பயமும் அந்த பார்வையில் பிரதிபலித்தது. ஒரு கணம் அந்த பெண் முகம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த கணம் அவள் தன் செக்கச்சிவந்த இதழ்களை குவித்து கூ என்று சத்தமிட்டாள். வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றி கொண்டது. அந்த திகிலில் யானை தந்தத்திலிருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான். அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது. துவாரத்தையும் காணோம், பெண்ணையும் காணோம். சில்வண்டுகள் ரீங்காரம் போல காதை துளைத்து

0: கூ என்ற அந்த பெண்ணின் குரலும் கேட்கவில்லை. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்கச் சிறிது நேரம் ஆயிற்று. தான் கண்ட தோற்றத்தை பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண். தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாக பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. 4-5 மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன்முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போலிருந்தது. 2-3 வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனை பற்றி அவளிடம் கூறுவான். அவனுடைய வீரதீர சாமர்த்தியங்களை பற்றியும் புத்தி சாதுரியத்தை பற்றியும் வானளாவ புகழ்வான். அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் வியந்து வர்ணிப்பான். அவன்தான் உனக்கு சரியான கணவன், துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவன் என்பான். இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டுமென்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும். அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள், அவனுடன் சண்டை பிடிப்பாள். இப்படி வெறுமனை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் அழைத்து கொண்டுதான் வாயன், அவன் சாமர்த்தியத்தை பார்த்து விடுகிறேன் என்பாள். ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவி கொண்டிருப்பான். மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள். அவளுடைய அந்தரங்க தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வாணர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள். இத்தகைய இனிய பகற்கனவுகளுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஓர் இடையூறு நேர்ந்தது. கந்தமாறன் வேறு ஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான். வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்துமற்ற அந்த அநாதை பையனை மறந்துவிடு என்று கூறலானான். தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்கப் போவதாகவும் கூறினான். மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று ஜாடை மாடையாகச் சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் 3 உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும், அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை. வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சாமியாராகப் போவதாகச் சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள். போதாதற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள். தங்களுக்குத்தான் நாகரீகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள். தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கடம்பூர் நடுநிசை கூட்டம் நடந்து முடிஞ்ச மறுநாள் காலை வந்தியத்தேவனும் கந்தமாறனும் பேசிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். என் தங்கையை நீ மறந்துடு, பெற்றோர் அவளை வேறு இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க, அவளும் சம்மதிச்சிட்டா. இப்படி கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டான் அல்லவா. இந்த வாழ்த்தோடு முடியலை, இந்த நெடுங்கதையில் அவளுடைய பங்கு தொடருதுன்னு உணர்த்தி நம்ம வியப்பில் ஆழ்த்திடுறார் ஆசிரியர். பொதுவாக தானிய விதைகளின் புறத்தோல் உலர்ந்தும் கடினமாகவும் இருக்கும், இது உமி எனப்படும். கடினமான வெளிப்புற பாதுகாப்பு கூடுன்னு சொல்லலாம். தவிடு என்பது தானியங்களை அரைச்சு எடுக்கும்போது

0: இருக்கிற துகள் போன்ற கழிவு பொருள். இதை விதையை மூடியிருக்கிற ஊட்டச்சத்து கொண்ட மென்மையான உட்புற அடுக்குன்னு குறிப்பிடலாம். உமி பெரும்பாலும் எரிபொருளாகவும் உரமாகவும் பயன்படுது. தவிடு சிறந்த கால்நடை தீவனம், சமையல் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. யானையின் காது உருவத்துக்கு ஏற்றது போல பெரிய விசிறிகளை கொண்ட உறுப்பு. ஒலிகளை கேட்க உதவுவது மட்டுமன்று உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கவும் உதவுது. மெல்லிய நரம்புகள் எறும்பு போல சிறு பூச்சிகளின் வரவை உணர்த்திடும். இந்த விசிறிகள் அசைஞ்சு அதையெல்லாம் விரட்டிடும். ஆனால் சம்பூரையர் மாளிகை வேட்ட மண்டபத்து யானை அசைந்து மடங்கி நகர்ந்து இப்படி என்னெல்லாமோ பண்ணுதே, இதனால தான் மாயாஜாலங்கிறார் கல்கி. மேகலை பெண்கள் இடையில அணிகிற ஆபரணத்தை குறிப்பது. வேறு பெயர்கள் காஞ்சி, ஓட்டியானம். தமிழ் அன்னைக்கு கார்ச்சிலம்பாக சிலப்பதிகாரம், இடையணியாக மணிமேகலை, கழுத்தணியாக நவமணிகளால் ஆன மாலையாக சீவக சிந்தாமணி, கைவளையாக வளையாபதி, காதணியாக குண்டலகேசி. இப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் விளங்குவது அனைவரும் அறிந்ததே. நாம் வாழற நிலத்தின் இடைப்பகுதியாக இருக்கிற காஞ்சி அங்கு அணிய பெறும் மேகலையாக திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாகரிகம், நகர், நகரம் இவற்றை அடிப்படையாக கொண்டு உருவான சொல். பொதுவாக கண்ணோட்டம் என்கிற அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வை, பெருந்தன்மை, கேண்மை இதையெல்லாம் உள்ளடக்கியது. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த நற்றிணை பகுதி சிந்திக்கத்தக்கது. முன்பு பழகின நண்பர் அன்பின் காரணமா நஞ்சை தந்தாலும் விரும்பி உண்ணுவாங்க உயர்ந்த பண்பும் கண்ணோட்டமும் கொண்டவங்க. ஹட்டம், அடம் வேர் சொல் ஹட். பிடிவாதம், தன் முரண்டு. அடம் பிடிப்பது, பிடிவாதம் பண்ணுவது, விடாப்பிடியாக இருப்பது, முரண்டு பிடிப்பது. மொத்தத்தில் இசையாத கீழ்ப்படியாத போக்கு. என்னங்க இன்னொரு பூங்குழலியா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கோவில் புறா படத்திற்காக பி. சுஷீலா குரலில் பாடலொன்று கேட்போமானீர்களே.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ
3: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
7: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened. Of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமை

0: முறையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2,142 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்கக் கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தாா்.

0: பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்ல வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபில் எப்போ புக் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 4 மணி நேரத்தில் உங்கள் வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்கள் வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கல. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்லா விரைவாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, ஓசூர், ஊட்டி, சென்னையிலையும் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமடத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்ய மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் ஷியாமலா.
1: பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மின் கட்டமைப்புகள் உள்ளிட்ட முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகள், செம்மஞ்சேரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான விவாதம், நேபாள பேரிடரில் தமிழர்கள் மீட்பு தொடர்பானவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாக இடம்பெற்றன. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு இன்று சட்டப்பேரவை கூடியது. முதல் நிகழ்வாக கேள்வி நேரத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்றல்குமார் தனது தொகுதியான கேவி குப்பத்தில் புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அவரை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஒ பன்னீர்செல்வம், தேனி மாவட்டத்தின் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு வழி இருவழிச்சாலைகளே அதிகம் உள்ளன, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளில் அதிக அளவில் சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது, இதனை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலைகளுடன் பிற சாலைகளை இணைப்பது தொடர்பாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேவையான பகுதிகளில் புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது, அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார்.

இதனையடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, சோழர் காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்க வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து தற்போது நெதர்லாந்து நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்ட போது சோழர் காலத்து செப்பேடுகளை அந்நாட்டு அரசிடமிருந்து கேட்டு பெற்றுள்ளார். இந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சோழர் கால செப்பேடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசியுள்ளார். தமிழர்களின் தொன்மையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதையடுத்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தனது கும்பகோணம் தொகுதியில் 2029 நடைபெறவுள்ள மகாமகம் ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அமைச்சராக இருப்பவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பது மரபு என ஆட்சேபனை தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர், மரபுகளை நானும் மதிக்கிறேன், ஆனால் அமைச்சர் கேட்டிருக்கும் கேள்வி மகாமகம் தொடர்பானது, இதற்கு பதில் கிடைத்தால் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பேசுகையில், 2029 மகாமக திருவிழா நடைபெறவுள்ளது, இது தொடர்பாக இருமுறை அதிகாரிகளுடன் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளேன், மேலும் மகாமகம் தொடர்பாக அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள கோவில்களையும் ஆய்வு செய்து வருகிறோம். மகாமகத்திற்கான அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் உலகமே பாராட்டும் வகையில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றார். இதையடுத்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 19 தேதி சட்டப்பேரவையில் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருந்தோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கறவை மாடுகளுக்கான பசும் தீவனம், உலர் தீவனம், தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று பால் கொள்முதல் விலையை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக மாதத்திற்கு 60 கோடி ரூபாயும் ஆண்டிற்கு 720 கோடி ரூபாயும் செலவாகும். இந்த செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசே ஈடு செய்யும் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் செமிகண்டக்டர் துறையில் அதிக அளவு முதலீட்டினை ஈர்க்கவும், மாநிலத்தின் பங்கினை கணிசமான அளவு உயர்த்திடவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பார்க் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் என அறிவித்தார். மேலும் நிதி தொழில்நுட்ப புதுமைகளுடன் டிஜிட்டல் நிதி சேவைகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள மாவட்ட பகுதிகளில் முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின் நுகர்வு அதிகரித்து வருவதால் மின் தொடரமைப்பு மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது. இதற்காக அரசு தொலைநோக்குடன் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 196 புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு அலகுகளுடன் மொத்தமாக 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின்கடத்திகள், பில்லர் பாக்ஸ், சேதமடைந்த கேபிள்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாற்றுதல் போன்ற பணிகள் 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டார். இதையடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்னையில் உலகத்தரம் மிக்க விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம், பரந்தூர் விமான நிலையம் போல இந்த திட்டத்தையும் ரத்து செய்வது தொடர்பாக செய்தி வெளியாகி இருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கவில்லை, தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்யும் வகையில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உருவாக்க உள்ளோம், உலக தரத்திற்கு விளையாட்டு

0: துறையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டு நகர திட்டத்தை ரத்து செய்யவில்லை, மறுகட்டமைப்பு செய்து வருகிறோம். 46 விளையாட்டுகள் அடங்கிய சர்வதேச அளவிலான இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்குள் பணிகளை தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கேள்வி நேரம் இல்லாததால் தான் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தேன். ஆனால் அனைவருமே எழுந்து நின்றால் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை எல்லாம் ரீல்ஸாக வருவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்த போது அங்கு வந்த இளைஞர்கள் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் அதனை பார்த்து எங்களுக்கும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட அந்த வார்த்தையை பேசாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு சொல்லித்தரக்கூடாதா என என்னிடம் கேட்கின்றனர். உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். நான் கூறிய பிறகும் பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதை ஏற்காமல் நிற்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே கட்சி கொறடாக்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்தி அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டன் பேசுகையில், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி 8 முழத்திலிருந்து 4 முழமாக குறைக்கப்பட்டிருப்பது நெசவாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்தார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரியும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி, 12 வருடங்களாக ஒரே மாதிரியான வேட்டி சேலையை கொடுத்து வருகிறார்கள். ஆகவே தரமான வேட்டி சேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி 4 முழம் வேட்டி, சரிகை புடவை ஆகியவை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே நெசவாளர்கள் தயாரித்து வைத்துள்ள வேட்டி சேலைகளையும் கொள்முதல் செய்வோம் என பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து நேபாள பேரிடரில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். கடந்த 27 தேதி அமைச்சர் அதிகாரிகள் கொண்ட குழு தில்லி சென்றும், 28 தேதி மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் 21 தமிழர்கள் நேபாளத்திலிருந்து தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். 305 தமிழர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்றிருந்தனர். இதில் 220 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுவரை 2161 தொலைபேசி அழைப்புகள் உதவி மையத்திற்கு வரப்பெற்றுள்ளது. தொடர்ந்து நேபாளத்தில் தமிழர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தூய்மை பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கை தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வேளாண் உழவர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகி கத்பட், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் பேசினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு, பொங்கல் இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு, விவாதம் தொடர்பான கருத்து மோதல்களுடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் ஷியாமலா. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் பி ராம்குமார்.
2: அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்கள் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அப்போது அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கணக்கில் கொண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்போது,
3: எல்லாரும் வந்து குடி தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால வர வேண்டி பாத்தீங்கன்னா போர் சப்ளை இருக்கு போல இருக்கு, அதனால நல்ல செழுமையான ஒரு விவசாயம் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும் தண்ணியுமே கூட கொஞ்சம் சிக்கனமா வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா

0: வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்லை, பட் கண்டிப்பா நமக்கு இந்த வருஷத்துக்கான மழை வந்து வந்துருக்கு. ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய அளவு மழை வந்து நமக்கு இருக்கு. இன்னும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம கிடைக்க இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை பத்திரமா வரணும். ஆனா நம்ம ரோட்ல போகும்போது எல்லாம் பாக்குறோம், மக்கள் வந்து கால்நடைகளை வந்து கைப்பொச்சு கழுவுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து தண்ணியை புடிச்சு வச்சு சேமிக்க பழகுங்க.
1: மத்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் ADIP மற்றும் ராஷ்டிரிய வயோஸ்ரீயா யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் செயற்கை மூட்டுகள் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு மதிப்பீட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 295 நபர்களுக்கு 25.54 லட்சம் மதிப்பில் இடுப்பு பெல்ட், சர்க்கரை நாற்காலிகள், முழங்கால் பட்டைகள், முழங்கை ஊன்றுகோல், செயற்கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறையின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கறவை மாடு வாங்க கடன் உதவி மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டு 22 நபர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் கறவை மாட்டு கடன் உதவிகளையும் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 2977 பால் உற்பத்தியாளர்களுக்கு 47 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது
2: விவசாயிகள் வந்து ஒரு மாடு இருந்தா போறோம் அப்படின்றாங்க, அப்படி இருக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு 3-4 மாடு இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல வருமானமா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சதுன்னா இன்னொரு மாடு சும்மா இருக்க முடியாது இல்ல, அந்த மாடு பால் கறக்கும். சோ மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால வந்து ஒரு 3-4 மாடு இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாணம் வந்து நல்ல எருவா நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம நிலத்துக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லாத்த விட வந்து நீங்க ஆவில் மூலமா கூட்டுற ஒன்றியத்துல நீங்க வந்து பால் எல்லாம் வந்து செலுத்தணும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆயிடுங்க. இதுல கிடைக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு வந்து கேன் கிடைக்கும், இல்ல வேற ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கிடைக்கலாம். லோன் வந்து 5%ல கொடுக்குறோம். அத வந்து இப்ப இவங்க மூலமா வந்தாதான் அது கிடைக்கும். இல்லைனா வெளியில வாங்கும் பொழுது 9 அந்த மாதிரி வாங்குவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பணம் இல்லைனா ஒரு செவல மாடு பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மாடு வந்து வளர்த்து கால்நடைகளுக்கான ஒரு வளமும் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி ஆவின் மூலமாவுமே கூட வந்து தீவனம் எல்லாம் பசு தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க, மினரல் மிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து உங்க மாடுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்து நல்லபடியா பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க எல்லாரும் வந்து வருமானத்தை பெருக்கி நல்லா இருக்கணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.
1: அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அண்ணாசிலை அருகில் அண்மையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த

0: வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உள்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டை

0: பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்திநகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமையும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ணைச் செய்திகள் கேட்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் பாலிசெட்டிபுதூர் கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் LSD பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் LSD தடுப்பூசி முன்னதாக

ஆகவே போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தாமல் கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டித்தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டித்தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி

நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கள் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம் அல்லவா? அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422-6611-232 அல்லது 0422-6611-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் seedunit@tnau.ac.in. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: லட்சுமி, லட்சுமி.
2: யாரு?
1: செல்வி அக்கா, உங்க தங்கச்சி இல்லையா?
2: வா வள்ளி, லட்சுமி உன் தோழி தானே, எங்க போயிருப்பான்னு உனக்கு தான் தெரியும். அது இருக்கட்டும், இப்பதான் கல்லூரியில இருந்து வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள அவளை தேடிக்கிட்டு வந்திருக்க. கல்லூரியில ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு தானே இருந்திருப்பீங்க?
1: வீட்டு பாடம் இருக்குக்கா, ஒன்னா செய்யலாம்னு வீட்டுக்கு வர சொன்னா, ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை சரசுகிட்ட வீட்டு பாடம் செய்ய புத்தகம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்தா, அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
2: சரி வள்ளி, அவ வர வரைக்கும் இப்படி உள்ள வந்து உட்காரு.
1: லட்சுமி வந்ததும் வீட்டு பாடத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நேரத்தோட கிளம்பணும்.
2: ஏன் வள்ளி, வந்ததுல இருந்து வீட்டு பாடம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அது என்ன வீட்டு பாடம்னு சொல்ல மாட்டேங்கிறியே.
1: சொல்றேன் செல்வியக்கா, அதாவது அங்கக முறை விவசாயம் பத்தின பாடம் இப்ப நடந்துட்டு இருக்கு, அது தொடர்பா

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்புல கட்டுரை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க.
1: அட, எனக்கே ஆர்வமா இருக்கே. ஆமா, நீங்க என்ன தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
0: உயிர் உரங்கள் அப்படின்ற தலைப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம்.
1: நல்ல தலைப்பு தான். வள்ளி, நான் இது பத்தின சில விவரங்களை உனக்கு எடுத்து சொல்லட்டுமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க, அதையும் குறிச்சுக்கிறேன்.
1: வள்ளி, அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கவனமா கேட்டுக்க.
2: அங்கக வேளாண்மை என்பது என்ன? கெமிக்கல் ரசாயனம் சார்ந்து இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள் உரம் களைக்கொல்லிகள் தவிர்த்து இயற்கை முறையில் பயிர்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தும் முறையே அங்கக வேளாண்மையாகும். ஸோ சத்து மேலாண்மையில் வந்து இதில் உயிர் உரங்களின் பங்கு வந்து ரொம்பவும் அவசியமாக உள்ளது. உயிர் உரங்கள் என்றால் என்ன? அது நுண்ணுயிர் உரங்கள் என்பது கண்ணுக்கு புலப்படாத உயிரினங்கள் மண்ணில் வாழ்ந்து கொண்டுள்ளன. அந்த நுண்ணுயிரங்களான பாக்டீரியா, பூஞ்சை, பாசி, இதேபோல் பல விதமான நுண்ணுயிரங்கள் மண்ணில் பயிருடைய வேர் தொகுப்பில் வாழ்ந்து பயிருக்கு தேவையான சத்துக்களை அளித்து வருகின்றன. அந்த நுண்ணுயிர்களை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன உரங்களை குறைத்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இந்த அங்கக வேளாண்மையின் முக்கியமான கோட்பாடே, நம்ம இதுவரையில் நவீன வேளாண்மை பயன்படுத்தி அதிக மகசூலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நவீன வேளாண்மையில் ரசாயனம் எல்லா விதமான கெமிக்கலும் கலந்து நம்மளுடைய முதற் குறிக்கோள் அதிக லாபம், அதிக மகசூல். ஆனால் இந்த அங்கக வேளாண்மையினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நஞ்சில்லா உணவு உற்பத்தி பண்ணுறது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். இப்போ நம்ம நவீன வேளாண்மை பயன்படுத்துவதனால மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். கேன்சர், புற்றுநோய் வர்றது, உயர் அழுத்த இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய்கள், இதேபோல் பலவிதமான நோய்களை நம்ம எதிர்கொள்கிறதுனால இப்போ நம்ம வந்து நஞ்சில்லா விவசாயம் பண்ணுவதுக்கு தான் மெயினாக அங்கக வேளாண்மையை இப்போ நம்ம பயன்படுத்துகின்றோம். இந்த அங்கக வேளாண்மை சத்து மேலாண்மையில் வந்து பலவிதமான நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு சத்துக்களை அளிக்கின்றன. உதாரணமாக நுண்ணுயிர்களான அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், பொட்டாஷ் பாக்டீரியா, இதேபோல் ஒவ்வொரு சத்துக்கும் தேவையான நுண்ணுயிர்கள் நம்ம பயிர்கள் ஆல்ரெடி மண்ணில் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால இந்த நுண்ணுயிரினுடைய எண்ணிக்கை மண்ணில் ரொம்ப குறைந்து உள்ளதுனால மண்ணுடைய நிலைமை வந்து மலட்டுத்தன்மையாகிடுது. ஸோ மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு இயற்கை சார்ந்த இடுபொருட்களை பயன்படுத்தி நம்ம நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணுவதன் நோக்கம்தான் அங்கே வேளாண்மை. இதில் வந்து முதலாவதாக தடைச்சத்தை அளிக்க உள்ள உயிர் உரங்களான அசோஸ்பைரலம். அசோஸ்பைரலங்கிறது ஒரு பாக்டீரியா. இதனுடைய பயன்பாடு என்னவென்றால், நம்ம காற்று மண்டலத்தில் 78% வந்து தழைச்சத்து இருக்கிறது, அது வாயு நிலையில் இருக்கிறது. ஸோ அந்த தழைச்சத்தை எந்த பயிரும் கிரகித்து கொள்ள முடியாது. ஆனால் சில பாக்டீரியாக்கள் அதை கிரகித்து செடிக்கு தழைச்சத்தாக அம்மோனியாவை மாற்றி கொடுக்கறதன் மூலம் எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் செடிக்கு தழைச்சத்து கிடைக்கின்றது. ஸோ மண்ணுடைய வளம் எந்த விதத்திலும் பாதிப்படையாது. இது இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத உர நிர்வாகத்தில் நுண்ணுயிர்கள் பெரிய அளவில் பயன்படுகின்றன. அதுக்கு அடுத்தபடியாக மண்ணில் நம்ம ரெண்டாவது சத்து அதிகமாக பயன்படுத்துவது பாஸ்பரஸ் சத்து, மணிச்சத்துன்னு சொல்கிறது. இந்த மணிச்சத்தானது நார்மலாக மண்ணில் வந்து நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள், பூஞ்சாணம்கள் கிடைக்காத பாஸ்பரஸை, அதாவது மணிச்சத்தை, கிடைக்கக்கூடிய நிலைக்கு அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இதன் மூலமாக ஒரு 30-40% கெமிக்கல் உரத்தை நம்ம குறைத்து போடலாம் இதை பயன்படுத்தும் மூலம். அதுக்கு இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா, அது அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக வேர் உட்பூசானம்ங்கிற ஒரு பூஞ்சை, அதுவும் அதிகமாக பாஸ்பரஸத்தை மணிச்சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்கின்றன. அது நார்மலாக ஒரு செடி என்பது அந்த வேர் பகுதி எந்த அளவுக்கு மண்ணில் பரவி இருக்குதோ அந்த பகுதியில் உள்ள சத்துக்களை மட்டும்தான் செடி இழுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த வேர் உட்பூசானம் வேர் பகுதி தாண்டி சுற்றி அதனுடைய சுற்றுவட்ட பாதையை வந்து அதிக தூரம் சென்று வேர்கள் போகாத இடத்தில் உள்ள பாஸ்பரஸ், தடைச்சத்து மற்றும் தண்ணி எல்லாத்தையும் உறிந்தி கொண்டு செடிக்கு கொடுக்கறது. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு

புஞ்சாணம். ஸோ மண்ணில் செடிகள் எடுத்துக்கூடியாத தூரத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து செடி குடிக்கின்றது. அதுக்கப்புறமாக பொட்டாஷ்ங்கிற சாம்பல் சத்தும் முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பொட்டாஷும் நம்ம மண்ணில் வந்து கிடைக்காத நிலையில் மாறி கிடைக்கின்றது. அதை சில பாக்டீரியா பூஞ்சாணெல்லாம் அதை கரைச்சி செடிக்கு கிடைக்கிற தன்மைக்கு எடுத்து கொடுக்கிறது. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் அனைத்தும் செடியினுடைய வேர்பகுதியிலும் மண்ணிலும் முன்னாடி இருக்கின்றது. இதை நாங்கள் ஆய்வத்தில் பிரித்தெடுத்து அதுலேருந்து அதிக அளவில் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, அதிக அளவில் வந்து தடச்சத்தோ பாஸ்பரசத்தோ சாம்பல் சத்தோ கொடுக்கக்கூடிய அந்த கல்ச்சர், அதை நாங்கள் பிரித்தெடுத்து லேபில் ஆய்வகத்தில் வளர்த்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணி அதை விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். அதில் வந்து ரெண்டு விதமான முறையில் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒன்று திட வடிவிலையும் இன்னொன்று திரவ வடிவிலும். திட வடிவில் உற்பத்தி பண்ணுறது நார்மலாக அந்த லிக்னைட்டுங்கிற கரித்தூளை பயன்படுத்தி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 4 மாதம் தான் அதனுடைய ஆயுட்காலம். அது வயலில் அந்தளவுக்கு வேலை செய்யுங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறனால இப்போ வந்து திரவ வடிவில் லிக்விட் ஃபார்முலேஷன் சொல்கிறது, இது 1 வருடம் இதனுடைய ஆயுட்காலம். ஸோ அதனால் நம்ம விவசாயிகளை வந்து இதில் எந்த விதமான மாற்று நுண்ணுயிர்கள் கலக்காமல் இருக்கிறனால அதனுடைய பங்களிப்பு வந்து அதிக அளவில் வந்து வயலில் போயிட்டு அதனுடைய எண்ணிக்கையை பெருக்கி செடி கொடிகளுக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து, அதை தவிர்த்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரலின் ஆக்சின் சைட்டோகனின் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் உற்பத்தி பண்ணி அதனுடைய செடிகடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து 10-20% மகசூலை வந்து நம்ம அதிகரிக்கலாம். இதன் மூலயமா நம்ம வந்து ஒரு 30-40% கெமிக்கல் உரத்தை நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போது மண்ணுடைய வளம் பெறுகின்றது, மண்ணில் இன்னும் நன்மை செய்யும் உயிர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, மண்புழுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. ஸோ எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இதை பயன்படுத்தலாம். இதை உபயோகிக்கும் முறைகள் வந்து நார்மலாக வந்து விவசாயிகள் 3 விதத்தில் இதை பயன்படுத்தலாம். விதை நேர்த்தி செய்தல் ஒரு முறை, நாற்றாங்கள் வேர் நினைத்தல், வேர் சீலிங் டிப்பிங்னு சொல்லுவாங்க வேர் நினைத்தல் மூலம், அதுக்கப்புறம் மண்ணில் இடுதல். இந்த 3 முறையும் பயன்படுத்தி அதனுடைய மகசூல் நம்ம பெறலாம். நார்மலாக வந்து அதனுடைய அளவு நார்மலாக நம்ம திரவ வடிவில் 50 ml திரவ பயோஃபர்டிலைசர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 1 ஏக்கருக்கு தேவையான விதையில மிக்ஸ் பண்ணி அதை 30 நிமிடம் ஊற வைத்த பிறகு ஆரம்பித்து திரும்ப வந்து நம்ம வயலில் விதைக்கலாம். அது வந்து விதை நீர்த்தி செய்கிறது. அதுக்கப்புறம் நாற்றை பிடுங்கின பிறகு அந்த நாற்றை பிடுங்கினதில் 100 ml ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அதில் வந்து நம்ம நாற்றை வந்து அதில் முக்கி எடுத்து திரும்ப நடுறது மூலம் மண்ணில் போயிட்டு அதனுடைய நுண்ணுயிர்கள் வந்து பெருகும். அதுக்கப்புறம் வந்து 1 ஏக்கருக்கு 100 ml மண்ணில் இடுறது, அது ஒரு 25 கிலோ மண் கூட கலந்து அல்லது மணலோ தொழு உரத்தோட கலந்து நம்ம வயலில் இடலாம் நட்ட ஒரு 3-4 பிறகு. ஸோ இதில் வந்து இது என்ன, இது உயிர் உரங்கள், அதனால் கெமிக்கல் உரங்கள் ரசாயன உரத்துக்கும் இதுக்கும் இடுறதுக்குடைய இடைவெளி பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு வாரமாவது இடைவெளி விட்டு பண்ணோம்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து மண்ணில் வந்து குறையாமல் அதிகரிக்கும். இந்த மூலம் பயன்படுத்தும் போது நம்ம மண்ணில் ஆல்ரெடி இருக்கின்றது ஆனால் கம்மியாக இருக்கிறது, அதனால் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி நம்ம வயலில் போடும்போது அதனுடைய எண்ணிக்கை வயலில் பெருகிறதுனால பயிர் செடி கொடிகள் வந்து நல்லா அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து மகசூலை அதிகரிக்கலாம். ஸோ இந்த அங்கக வேளாண்மையில் வந்து நார்மலாக விவசாயிகள்கிட்ட வந்து அவங்க எண்ணம் என்ன, அதில் ஒரு தப்பான எண்ணம்னா அங்கக விவசாயம் பண்ணும்போது மகசூல் கம்மியாக வருது, அதுதான் அதிகம் பேர் சொல்கிறாங்க. மகசூல் கம்மியாக வருதுன்னா முதல் வருடம் கொஞ்சம் மகசூல் கம்மியாக தான் வரும். நம்ம தொடர்ச்சியாக இந்த அங்கக வேளாண்மையில் உள்ள இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி பயிர் செய்யும் போது 2வது வருடம் ஒரு 50% அதிகமாக வரும். ஒரு 3வது வருடம் பிறகு நார்மலாக நம்ம நவீன வேளாண்மையில் எந்த அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணி லாபம் எடுக்கிறோமோ அதே லாபத்தை இந்த அங்கக வேளாண்மையில் 4வது வருடம் அல்லது 3வது வருடத்துக்கு பிறகு நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம். அதனால் அந்த விவசாயிகளை வந்து தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சா தான் நம்ம இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா முற்றிலும் அங்கக வேளாண்மையில் பயிர் உற்பத்தி செய்யும் பட மாநிலம் எதுன்னா சிக்கிம். அந்த சிக்கிம் மாநிலத்தில் அவங்க பயன்படுத்தி பண்ணுறாங்க. அதே போல் அது ஏன் அதனுடைய முக்கியத்துவம் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லா சாப்பாடு எல்லா உணவும் இருந்துமே நம்ம இந்திய மக்கள் அனைவரும் வந்து அவனுடைய ஆயுட்காலம், இதை மெயினாக வந்து அதான் சொல்லணும், நம்முடைய ஆயுட்காலம் முன்னாடியெலாம் 100 வயசு 90 வயசுலாம் சொல்கிறாங்க, இப்போலாம் வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது 60 வயசு வரைக்கும் இருப்போமா அல்லது 70 வயசு வரைக்கும் இருப்போமான்றது தெரியாது. இப்போ உள்ள நம்மள 20-30 வயசுலேயே சுகர் பேஷண்ட்டாக வராங்க, கேன்சர் அதிகமாக பேருக்கு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம

0: குறைக்கணும்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள், ரசாயன களைக்கொல்லிகள். இதன் மூலயமா தான் அதிகமாக வந்து அந்த ரசாயனம் வந்து அதனுடைய தானியத்திலேயோ அல்லது பருப்பிலேயோ அதில் கலந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு உள்ள உணவை சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம நஞ்சுன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா உடனே சாப்பிட்டா உடனே இறந்துட்டால் அதான் விஷம்னு நினைக்கிறாங்க, நஞ்சுங்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்லோவாக நம்ம உடம்பில் போய் தங்கி உடல் உள் உறுப்புகளை ஒவ்வொன்றாக பாதிப்படைகின்றன. இப்போ நம்ம கெமிக்கலை தவிர்த்து அங்கக வேளாண் முறை பண்ணும்போது கண்டிப்பாக மக்களுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம் என்பதை மிக தாழ்மையுடன் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த அங்கக வேளாண்மையில் எடுத்த உடனே அதிக அளவில் போக வேணாம், குறைந்தது ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கர் அந்த அளவுக்கு பயிர் பண்ணுங்கள். ஒரு 2 வருஷம் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு அதை 1 ஏக்கராக மாற்றுங்க, 4 ஏக்கராக மாற்றுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நஷ்டம் அதிகம் வராது. கம்மியாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாப நோக்கில் உங்களுக்கு அனுபவம் வந்த பிறகு அடுத்தடுத்த வருடம் வந்து ஏரியா அதனுடைய நிலப்பரப்பு அதிகரித்து அதிக லாபத்தை பயன்படலாம். ஏன்னா இப்போ மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு வந்திருக்குது, அங்கக முறையில் பயன்படக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. விலை வந்து அதிகமாக டபுள் த விலையாக இருந்தாலுமே வாங்குறது ரெடியாக இருக்காங்க. அந்த வாய்ப்பை விவசாயிகளை பயன்படுத்தி அங்க வேளாண்மை மூலம் அதிக மகசூலை பெறலாம். அதோடு இல்லாமல் நீண்ட ஆரோக்கியம், நஞ்சில்லா உணவை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்றுறதுக்கு விவசாயிகளுக்கும் வந்து இதை வந்து விவசாயிகளும் தேவைப்படுறவங்க, இதில் அரசாங்கமும் விவசாயிகளுக்கு இருந்து முன்னுதாரணமாக சில பொருள் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு இடுபொருள் கிடைக்கக்கூடிய நிலைமையில வந்து செய்ய வேண்டும் என்பது வேண்டிக் கொள்கிறேன்.
1: என்ன வள்ளி, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவங்க அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு பத்தி அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல, உனக்கு பயனுள்ளதா தானே இருந்துச்சு?
2: ஆமாங்கா, எல்லா விவரங்களையும் குறிப்பெடுத்துக்கிட்டேனே. மண்வளத்தை இயற்கை முறையில் அதிகரித்து நஞ்சில்லா உணவு கொடுக்கறதோட அவசியத்தை நல்ல ஆழமா மனசுல பதிவு வச்சிட்டாரே.
1: அது மட்டும் இல்லாம மனுஷங்க உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, மண்ணும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பா இருக்கு.
2: அக்கா, இந்த விவரங்க எனக்கு நல்ல தெளிவு கொடுத்துருச்சு. சரிக்கா, நேரம் ஆயிட்டே இருக்கு, நான் கிளம்புறேன்.
1: அட லட்சுமி வரட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டு பாடத்தை முடிக்கணும் இல்ல?
2: அக்கா, என்னோட கட்டுரைக்கு அதிக மதிப்பெண் எடுக்க மட்டும் இல்லாம எங்க கழனிக்கும் உதவுறாப்புல நிறைய விவரங்களை நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு லட்சுமி வந்தா சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள். சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. இது சுமார் 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உழவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான கோஹெச்3 மற்றும் கோஹெச்4 90 முதல் 95 நாட்களில் பயன் தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகும். ஹெக்டருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளது. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் கருகல், நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவை ஆகும். இதில் முக்கிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. இரவையெனில் ஹெக்டருக்கு 60க்கு 90க்கு 60 என்ற அளவில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மானாவரி எனில் ஹெக்டருக்கு 40க்கு 50க்கு 40 என்ற அளவில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். உயிர் உரம் அசோஸ்பைரிலம் 10 பாக்கெட் மற்றும் 10 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அல்லது 20 பாக்கெட் அசோஃபாஸ் உடன் 25 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்னால் இட வேண்டும். மானாவாரி மற்றும் இரவைக்கு ஹெக்டருக்கு 5 கிலோ விதை தேவைப்படும். கார்பன் டாசிம் கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவில் விதையோடு கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து உயிர் பூஞ்சானக்கொல்லி ட்ரைகோடர்மா கிலோவிற்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து விதைப்பு செய்ய வேண்டும். மானாவாரியில் விதைக்கும் முன் விதையை துத்தநாக சல்பேட் 2% கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்திய பின்னர் விதைப்பு செய்யலாம். நுண்ணுயிர் உரம் 3 பாக்கெட் அசோஸ்பைரிலம் மற்றும் 3 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அல்லது 6 பாக்கெட் அசோஃபாஸை கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 15 நிமிடங்கள் உலர்த்தி உடனடியாக விதைக்க வேண்டும். ஒரு குழிக்கு 2 விதை என்ற அளவில் வரப்பின் பக்கவாட்டில் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 60க்கு 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் பயிர் இடைவெளி இருக்க வேண்டும். நடவு செய்த 10வது நாளில் வளர்ச்சி இல்லாத செடிகளை களைந்து குழிக்கு ஒரு நல்ல செடி இருக்கும்படி பராமரிக்க வேண்டும். களை கொல்லி இடாத போது விதைத்த 15 மற்றும் 30வது நாளில் களை கொத்து கொண்டு களை எடுக்க வேண்டும். விதைப்பு விதைத்த 3ஆம் நாள், 20ஆம் நாள் மொட்டு பருவம், பூக்கும் பருவம் மற்றும் விதை பிடிப்பு பருவம் ஆகிய தருணங்களில் நீர் பாசனம் செய்ய வேண்டும். பூக்கொண்டைகளில் வெளிவட்ட மஞ்சள் பூக்கள் மலர ஆரம்பிக்கும் சமயத்தில் போரான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து பூக்கொண்டைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். இது மணிகள் திரட்சி பெற உதவும். இனி ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளநிலை புழுக்கள் இலைகளை அதிகமாக உண்ண ஆரம்பித்து பின் பூக்கொண்டை மற்றும் தலைப்பகுதியை துளைக்கும். பூஞ்சானம் உருவாகி பூக்கொண்டை தலைப்பகுதி அழுக

0: ஆரம்பிக்கும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். காய்ப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். இனக்கவர்ச்சி புரி ஓர் ஹெக்டருக்கு 12 வீதம் வைத்து அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். முட்டை ஒட்டுனி ட்ரைகோகிரமா கைலோனிஸ் ஹெக்டருக்கு 5 சிசி என்ற வீதம் விட வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். இளம் பூச்சிகள் மற்றும் முதிர் பூச்சிகள் பயிரின் சாற்றை உறிஞ்சும். இலைகள் இளம் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படும். தீவிர தாக்குதலின் போது இலைகள் உள்நோக்கி சுருளும். இலை விளிம்புகள் இளம் இளஞ்சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: 1 கிலோ விதைக்கு 5 முதல் 9 கிராம் இமிடாக்ளோபிரிட் அல்லது 4 கிராம் வீதம் தயாமித்தாக்ஷம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டருக்கு இமிடாக்ளோபிரிட் 100 மில்லி தெளிக்கலாம். தேனீக்கள் நடமாட்டம் இருக்கும்போது பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதால் தேனீக்களுக்கு பாதிப்பினை உண்டாக்கும். தேனீக்கள் நடமாட்டம் இல்லாத மாலை நேரங்களில் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும். இனி ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இலை புள்ளி நோயின் அறிகுறிகள்: இலைகளில் வட்ட வடிவ அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். வட்ட வடிவ வளையம் போன்ற கோடுகளும் மத்திய வெண்மையான பகுதியும் காணப்படும். இலை காம்பு தண்டு மற்றும் பூக்களின் பாகங்களிலும் புள்ளிகள் பரவி காணப்படும். மேலும் இப்புள்ளிகளை சுற்றி செல்கள் இறந்துவிடும். சாம்பல் நோயின் அறிகுறிகள்: இலையின் அடிப்புறத்தில் சிறிய வெள்ளை திட்டுகள் காணப்படும். பின்னர் இவை பெரிதாகி ஒன்றிணைந்து முழு இலையையும் தாவரத்தின் பெரும்பாலான பாகங்களையும் தாக்கும். சார்கோல் அழுகல் நோய் அறிகுறிகள்: இந்நோயினால் பாதிக்கப்பட்ட செடிகள் திடீரென்று காய்ந்துவிடும். இவ்வாறு காய்ந்த செடிகளில் தண்டின் அடிப்பகுதியில் கருப்பு நிற கோடுகளும் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதியில் கருமை நிற பூசண வித்துக்கள் காணப்படும். கருகல் நச்சுயிரி நோயின் அறிகுறிகள்: நோய் தாக்கிய இலைகள் தேமல் அறிகுறிகளுடன் கூடிய வெளிர் பச்சை நிற தோற்றத்தில் திருகிய வடிவுடன் காணப்படும். இலை நரம்புகள் வீக்கமடைந்திருக்கும். தண்டு மற்றும் பூக்களில் தீவிரமான கருகல் காணப்படும். கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். முந்தைய பயிரின் கழிவுகளை அழிக்க வேண்டும். ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது கார்பன்டாசம் 2 கிராம் அல்லது திறம் 2 கிராம் 1 கிலோவிற்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இலைப்புள்ளி நோய் மற்றும் சாம்பல் நோய் தாக்குதலுக்கு புரோபிகோனசோல் விதைத்த 45 மற்றும் 60 நாட்களில் தெளிக்க வேண்டும். சார்கோல் அழுகல் நோய் தாக்கம் இருப்பின் கார்பன்டாசிம் லிட்டருக்கு 1 கிராம் அல்லது ட்ரைகோடர்மா விருடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். கருகல் நச்சுயிரி நோய்க்கு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் இமிடாக்ளோபிரிட் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து அறுவடை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பூவின் அடிபாகத்தில் உள்ள இதழ்கள் மற்றும் பின்புறம் மஞ்சள் நிறமடைந்து பூ கொண்டையில் உள்ள விதைகள் கடினத்தன்மை அடைந்திருப்பது முதிர்ச்சி அடைந்தமைக்கு அறிகுறியாகும். உலர்ந்த பூக்கொண்டைகளை பறித்து உலர்த்திய பின் விதைகளை தனியே பிரித்தெடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். அறுவடைக்கு பின் விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதம் வரும் வரை நன்கு உலர வைத்து சேமிக்க வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில்

0: அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மாண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் கேட்போமானீர்களே.

கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் பூவெல்லாம் கெட்டுப்பார் படத்திலிருந்து. ஒலிக்கும் பாடல் மேட்டுக்குடி படத்திற்காக மனோ இஷ்ரான் சிற்பி பாடியது. பாடல் ஒலியேறும் நேரம் 8:50.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரைக்காலத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில். நாம் இருவர் நமக்கிருவர் படத்திலிருந்து.

0: two Copa America titles and a record 207 appearances for his country. Messi said the decision has been on his mind since the World Cup final defeat to Spain before the death of his father further convinced him it was time to step away. The 39-year-old revealed the decision in a statement posted on his official Instagram account, confirming that he would no longer wear the Argentina jersey after one of the most celebrated international careers in football history. Messi said the decision had been painful, particularly because of the emotional bond he has shared with the national team and Argentina supporters throughout his career. He led his country to the World Cup title in 2022 after years of near misses, and also helped Argentina win two Copa America crowns. In the US Open, 24-time Grand Slam champion Novak Djokovic suffered a first-round exit in the men's singles for the first time. Djokovic went down against Argentina's Mariano Novoa in New York this morning. He had also not lost his opening match at any Grand Slam since 2006 Australian Open. In the women's singles, Venus Williams was also knocked out in the first round of her 26th US Open appearance. In table tennis, India's Ankur Banerjee has won his maiden men's title at the WTT Feeder Olomouc tournament in Czech Republic. The world number 78 defeated third seed Denis Kozul of Slovenia 3-1 in the final. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with Russian President Vladimir Putin in Bishkek, focusing on trade, energy and defense, says India backs every effort to end war in Ukraine. Prime Minister Modi stresses freedom of navigation and civilian protection during meeting with Iran President Masoud Pezeshkian. Prime Minister also meets Kyrgyz Republican Armenian leaders to address SCO summit tomorrow. India's GDP jumps to 7.8% in the first quarter of current fiscal despite global headwinds. Bihar and Jharkhand reach agreement on Son River water sharing, settling long-standing dispute. Relief and rescue efforts in Nepal flash flood tragedy hit by equipment shortage as death toll crosses 900. Over 4,000 remain missing. And Lionel Messi announces retirement from international football. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். இப்போ ஒரு லிஃப்ட் இருக்கு ஒரு பில்டிங்கில், 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தர் வராரு, ஒரு முதியவர் வராரு. அவர் உள்ளே போன உடனே மற்றவங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்போ 7வது நபர் உள்ளபோது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ளே வரார். இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனிநபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில் பணியாற்றுவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில் ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்தில், அரசு துறை நிறுவனத்தில் 1000 பேர் பணியாற்றுறாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்தில் அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதாக ஒருத்தர் பதவியேற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசமைப்பை போய் பார்த்து, நீங்கள் எங்கள் கிட்டேருந்து மொத்தமாக உங்கள் கணக்குலேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாருக்கும் நாங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணிடுறோம், அவங்க எங்கள் கிட்டக்க வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும்

0: ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது. எங்கள் அலுவலகத்தில் ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு நான்கு ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணார், ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களேன், அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபா 20 ரூபா, நான் சொல்கிறது 45 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் நல்லா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 ரூபா போட்டவரை எடுத்துக்கலாம், ஒரு வருடத்துக்கு ஆர்டி, அப்போ 600 ரூபா சேருது, ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோடு அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
1: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
0: ஆமாம், எதனோடு அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணார்னா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம், இது பாரு நம்மளுடைய குழந்தைக்கு கை மேலே பணம் கிடச்சிடுது, ஆனால் மாதம் நம்ம குறைச்ச தொகை தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து 50 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள், எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ஒரு தனி நபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம். இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்கிற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்கில். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு. நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமானு. 3 காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது, அதை லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை, இப்போ அது எதுவுமே கிடையாது.
1: டெக்னாலஜி வளர்ந்ததால் நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?
0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டால் இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜந்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியாக ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில் ஸ்க்ரீன்லேயே முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம், பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வங்கிக்கு இதனால் மிகப்பெரிய அனுகூலம், நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னா போறோம், அவங்களுடைய ஸ்கிரீன்ல போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமா கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும், அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்ப நம்ம கியூஆர் கோடுல பே பண்றோம், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற சந்தையில கியூஆர் கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமாக சொல்கிறோமே, அவங்க கியூஆர் கோடு வச்சுருக்கிறாங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்போ அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துகிறாங்க, தினமும் 50 ரூபா 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபா கடன் கொடுக்கலாம். ஜந்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேலே போய் 147 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமாக இருந்தால் போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதில் 59 கோடியிலேருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்குப்படி ஜன்தன் கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 45 கோடி பேர் பெண்களாக இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழில் கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகாக சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் மீட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆகுது, சோசியல் பெனிஃபிட்டுங்கிறது அங்கே அதிகமாக இருக்கு. அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி

0: கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 35 கோடி மக்கள் மொத்தத்தில், அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்தில் இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களாக இருக்காங்க. பொருளாதாரத்தில் நட்ஜிங்கிற கான்செப்டை முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியமாக போக, அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடு.
1: அதாவது அரசினுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா நேரடியா
0: போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜன்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அதிகம். பாதுகாப்பான பணம் ஒரு வங்கி எல்லா இடத்துலையும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டா நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது தான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பாக பெண்கள் கிட்ட, சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில், ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால், அரசாங்கத்தின் கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால், 2008 சப்பு பிரைம்னு சொல்லக்கூடியது வந்த பொழுதும், கொரோனா போன்ற விஷயங்கள் வந்த பொழுதும், நம்மால் தாக்குப்பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணிங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டால், சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ள போனாலும் முளைக்காது. அதால மழை காலத்திலும் சாப்பிட முடியும். ஒரு 5 எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா நாம புத்திசாலித்தனமா எவ்வளவு சேமிக்கணும். ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜன்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு, அதில் வங்கிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன் வங்கி 1000 100 ரூபா சேர்க்குறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100 ரூபா போடுறாங்க, அப்போ வங்கிக்கு
1: பணம் வருது,
0: கூட வருது. 12வது மாதம் பெரிய தொகை இருக்குது. பெரிய தொகையை இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு பகுதியை எஃப்டியாக போட்டுட்டு ஒரு பகுதியை உங்கள் செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்போ வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 சேமிச்சவங்க இப்ப 100 சேமிக்கிறேன்னு வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில பணியாற்றியவன்ற முறையில சொல்றேன்.
1: இப்ப வந்து ஒரு வங்கி,
0: வங்கியை நான் எப்படி பார்த்துருக்கேன், இப்ப அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பாக்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜன்தன் கணக்குனால வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமாக இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால் அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சேமிப்பு இருக்குது. இப்போ நான்

0: தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா நான் 100 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா, ஒரு வங்கியில் நான் அதை வாங்குகிற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்போ அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்போ இவ எனக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவார். அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது, கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க் மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிவிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: ஒருத்தருக்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது, கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க் மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேரூரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வியாசாச்சாரியாள் ஒரு சமயம் மகாபாரதம் 17 புராணங்கள் எல்லாவற்றையும் பண்ணின பிறகு, அதற்கு பிறகும் மனக்லேசம் அடைந்து இருந்தாராம். அப்பொழுது நாரதர் வந்து சொன்னார், மகாபாரதம் முழுவதும் தேடினால் கூட நவநீத சௌரிய லீலை, கோபி பிரேமை, ராசலீலை இதெல்லாம் இல்லையே. வியாச பகவானே, நீங்க இன்னொரு ஒரு புராணம் பண்ணுங்கோ, பகவத்குண பிரதானமான புராணமாக ஒன்று பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னவுடன் பாகவத புராணம் பாகவத புராணம்னு பண்ணாராம். அதில் தான் 18,000 ஸ்லோகத்தில் முழுக்க முழுக்க பகவத்குணமே, அவதாரங்கள், ஸ்ரீஹஸ்பதியான பகவானுடைய வெவ்வேறு அவதாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பாகவதம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள், ஜல ஜந்துவான அவதாரங்கள், நரசிங்காவதாரம், வாமனாவதாரம், எல்லா அவதாரங்களை பற்றியும், ராமாவதாரம் கூட, கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமாக சொல்றார் பாகவத புராணத்தில் தான். இந்த கீர்த்தனம், ஸ்ருங்கார கிருஷ்ணுடிதிகோ ஜூடரே மஞ்சி பங்காரு பாவட கட்டி அங்கஜுனி கண்ணட்டி, இது நாராயண தீர்த்தனுடைய தெலுங்கு கீர்த்தனம். பாகவதத்தை பின்பற்றியே தான் பல மகான்கள் கீர்த்தனங்கள் எழுதியிருக்கா, தசமஸ்கந்த கீர்த்தனைகள். நாராயண தீர்த்தர் பிரசித்தமாக கிருஷ்ணலீலா தரங்கிணி, கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு தசமஸ்கந்த கீர்த்தனங்கள் தான். கிருஷ்ணலீலை, கண்ணன் பிறந்ததும், ஆவணி மாதம் பிறந்தாச்சு அப்படின்னாலே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீஜெயந்தி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்போம். அந்த ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணலீலை அப்படின்னு சொல்லணும்னாலே நாராயண தீர்த்தர் அநேக கீர்த்தனங்கள் சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு கொடுத்துருக்கார். தரங்கிணி, தரங்கிணின்னா சமுத்திரம்னு அர்த்தம். தரங்கங்கள், அலைகள், தரங்கங்கள் அடங்கிய தரங்கிணி கிருஷ்ணலீலைகளே அனந்தம். ஒன்று ஒன்றும் ஒரு அலை மறியாம், அந்த அலைகள் அடங்கிய கிருஷ்ணலீலா தரங்கிணி. கிருஷ்ணலீலா தரங்கிணியில் ஒரு யக்ஷகானம் அந்த வடிவத்தில் கொடுத்துருக்கார். ஸ்லோகங்கள் உண்டு ஒரு ஒரு கட்டத்திலையும், கிருஷ்ணலீலையில் ஸ்லோகங்கள் இருக்கும், ஸ்லோகத்தை பின்பற்றியே கீர்த்தனம் இருக்கும். ஆங்காங்கு தொகுத்து கொடுக்கறதுக்காக கத்தியங்கள் இருக்கும் ப்ரோஸ் வடிவத்தில். ஒரு யக்ஷகானம்னா பாத்திர பிரவேசம், அடிக்கடி அடிக்கடி வசுதேவர் வரார், தேவகி வரா அப்படிங்கும் போது தரு, தருங்கிற வடிவம் அதை கொடுத்துருக்கார். இது எல்லாத்துலேயும் வராத இந்த தெலுங்கு கீர்த்தனம் கண்ணனை பற்றி. கண்ணன், கண்ணன்னா கண்ணனுடைய சௌலபியம் தானே, சௌசீல்யம். கண்ணனை பார்த்து நிறைய பேர் அநேக பாவங்கள் காண்பிக்கிறா, வாத்சல்யம், மாதுரியம், சக்யம், நவவித பக்தி காண்பிக்கிறா இந்த கீர்த்தனத்தில்.

அநேக விதமா கண்ணனை வர்ணிக்கிறார். கண்ணன் நம்ம கிட்ட காண்பிக்கிற தயைய வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர் இந்த கீர்த்தனத்துல. ஒரு சமயம் மதுரா ராஜ வீதியில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு வசுதேவனுடைய கிரகப்பிரவேச சமயத்துல ஒரு அசரீர வாக்கு கேட்கறதான்.

முட்டாளே ஹே முட்டாளேன்னு ஒரு குரல் கேக்குறதான். கரெக்டா கம்சன் தான் திரும்பி பாக்குறானா? யார் நம்மள கூப்பிடுறான்னு பார்த்தா அது சொல்றதாம். யார நீ சாரத்தியம் பண்ணிட்டு கொண்டு போறியோ அவளனுடைய அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பஹா ஹந்தா அப்படின்னு சொன்ன உடனே அபுதான் உன்னைய திரும்பி பார்த்தான் இல்லையா, அவனோட புத்தி இப்ப தெரிஞ்சிட போறது பாருங்கோ. இப்பதான் நவவதுவா இருக்கா, கல்யாணம் ஆயிருக்கு, கூந்தலை பற்றினான், வாழை உருகிட்டான், இப்பவே தேவகியை வெட்டுறேன்னு. கல்யாணம் இன்னைக்குதான் ஆயிருக்கு, வசுதேவருக்கானா தேவகியை காப்பாத்துறதுக்காக சொன்னா.

నరశ్రేష్ఠనేను కూపడరారాం. హే సత్యసంధ కుల జలది భవరత్న, சத்திய சந்தர்களுக்கெல்லாம் ஒரு சமுத்திரம் அந்த மாதிரி உன்னோட வம்சத்திலேருந்து வர ரத்னமானி அப்படிங்கிறார் கம்சன. ஹே சௌமிய குணயுக்த

ஏச்ச பகினி மத்திய இப்ப விட்டுடு தங்கைய விட்டுடு கம்சா. முகூர் அதிக ஹிருத்யாம் கவலப்படாதே, சத்யம் வதாமி தவ, சத்தியமே சொல்றேன் கம்சா, சத்ய சந்தோஸ்மி, சத்ய சந்தன் நான்.

அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை தந்துடுறேன் அப்படின்னு ஒன்னே விட்டுட்டான். அப்போ ஸ்ருத்வா கம்சா காராகிரகம் பிராவேசயத்து, கிரகப்பிரவேசம்னு ஆரம்பிச்சது தேவகிக்கும் வசுதேவருக்கும் காராகிரக பிரவேசனம்னு ஆயிடுத்து. பூமி தேவி பூமியினுடைய பாரம் தாளா

துஸ்ஸகம் துர்பரம் மே பரிஹர பரமாத்மன். என்னால இந்த பூபாரம் தாங்க முடியல. அசுரர்கள் அசுரப்பிராயமா ஆயிடுத்து பூமி, என்னை காப்பாத்துன்னு உடனே மகாவிஷ்ணு சொல்றாராம், அவதாரம் பண்ணி எல்லா தேவர்களையும் நான் சம்ரக்ஷிப்பேன் அப்படின்னு. அந்த காராகிரகத்தில் ஆறு குழந்தைகள கம்சன் தேவகி வசுதேவாள் முன்னாடியே வதம் பண்ணதுக்கு அப்புறம் பலராமர் அங்க கோகுலத்தில் வளர்றார். தரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாராயண தீர்த்தரனுடைய கிருஷ்ணலீலா தரங்கிணியில கிருஷ்ண அவதார கட்டத்தில் இருக்கிற

பொதுவா குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் அஜானந்தான் பிறக்கும். ஆனா தேவகி ஸ்தோத்திரம் பண்றாளாம், ஞானம் பிறந்துட்டான். அதனால அத்புத பாலகன். அம்மா அப்பா கவலைப்பட போறாளேன்னு அங்கேருந்தே வைகுண்டத்திலேருந்தே ஒரு காத்தாடி எடுத்துன்னு வந்துட்டானாம், ஒரு ஊதல் எடுத்துன்னு வந்திருக்கானாம், ஒரு கிளுகிழப்பை எடுத்துன்னு வந்திருக்கானாம். நாலு கையோட சதுர்புஜ குருவாயிரப்பனா காட்சி கொடுக்கறான். அந்த ஒளி பிழம்புல பாக்குறா, கையில ஒரு சங்க சக்கர கதா பத்ம எல்லாத்தோட தரிசனம் கொடுக்கறான் கண்ணன். தர்ஹிமாம் கோகுலம் நய அதே பாகவதத்தை அனுசரித்து நாராயண தீர்த்தர் பாடுறார் சாவேரி கீர்த்தி.

என்னை ஈஸ்வரனாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றான் பிறந்த குழந்தை. தேவகி வசுதேவரும் பார்த்துண்டே இருக்கா, சொல்றான், சொல்லி கொடுக்கறான், மதுராபுரம் சமானய மாமக யோகம் யோகமாயா மிக நிதாபய. அங்க யோகமாயா பிறந்திருக்கா யசோதம்மாக்கு. அந்த யோக மாயையை மதுராபுரம் சமானய. அப்புறம் அத கோகுலே நயமாயாம், என்ன கோகுலத்துல கொண்டு விடுப்பா அப்படிங்கிறான். அனவத்திய நந்தாலயம், நந்தன் நந்தன் இருக்கார் அங்க. அங்க யசோதம்மாக்கு பிறந்திருக்கக்கூடிய யோக மாயாவான வைஷ்ணவிய இங்க கொண்டு வந்துட்டு என்ன அங்க கொண்டு விடுப்பான்னு சொல்லி, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளராங்கிறபடியா வசுதேவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம். கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கே, எப்படி போறது காராகிரகத்திலேருந்து எப்படி போறதுன்னு நினைச்சா, குழந்தைய தூக்கறதுக்கு கையை எடுக்கிறார், கை விலங்கு விடுறது, குழந்தைய தூக்கிக்கிறார், காலை நடக்கிறதுக்கு தூக்கி வைக்கிறார், கால் விலங்கு டனார்னு விடுறது. அது காராகிரகம் சிறை இல்லையா, அங்க நிறைய ஆட்கள் இருப்பாளே அப்படின்னு பார்த்தா எல்லாரும் நல்லா நல்லுறக்கம், எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. இடி மின்னலோட அந்த ஜன்மாஷ்டமி அன்னைக்கு கண்ணன் பிறந்தது. ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில கண்ணன் கிளம்புறான். யமுன வழி விடுறது, ஆதிசேஷன் சகஸ்ர பணாபணங்கள் ஓடக்கூடிய ஆதிசேஷன் குடப்பிடிக்கிறார். இயற்கையே விருத்தமா இருக்கான். எதெல்லாம் ஓடணுமோ அதெல்லாம் நிக்கிறது, எதெல்லாம் நிக்கணுமோ அதெல்லாம் ஓடுறது. வந்து விட்டார் கண்ணனை, இங்க கோஷ்டத்துல கொண்டு விட்டார். கண்ணனை விடுறதுக்கு மனசு வருமா? கண்ணனை விட்டாரே, ஆனா கண்ணனை மனசுல எடுத்துட்டாராம். வசுதேவர் திரும்பினார். திரும்பின உடனே அந்த எடுத்துன்னு வந்திருக்காரே அந்த நிஜமான காளி, காளின்னு சொல்லுவோமே மகா காளி, அந்த குழந்தை வந்து வீல்னு கத்தித்தான் கம்சன் அப்படியே பீதி பிடுங்கிட்டு வரான். எட்டாவது குழந்தை, எட்டாவது குழந்தைன்னு எடுத்து சாட காலை பிடிக்கிறான் அந்த குழந்தை வந்து. உன்னை விடுறேன், காலை பிடிச்சியேன்னு விடுறேன் கம்சா, உன்னை கொல்ற போற ஒரு குழந்தை இங்க பிறந்து இன்னொரு இடத்துல வளர்றான்னு சொல்லி மறைஞ்சது. நாராயண தீர்த்தர் தரங்கிணி பாடிண்டே வரார். கோகுலத்துல கண்ணன் பிறந்த அன்னைக்கே தொட்டிலாம் பெரியாழ்வார், எப்படி ஊத்துக்காடு வெங்கட சுபையர் அநேக கிருஷ்ண கீர்த்தனங்கள் கிருஷ்ணலீலைக்கு பாடுறாரோ, பெரியாழ்வார் திருமொழியில அநேக பாசுரங்கள் பாடுறார். தொட்டில் இன்னைக்கு பிறந்த அன்னைக்கே தொட்டில் போடு.

கண்ணன் பிறந்தவுடன் கண்ணன் பிறந்ததை கொண்டாடினார். ஊத்துக்காடு வெங்கடகவியும் பாடுறார். நாராயண தீர்த்தர் சொல்றார்,

ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீபதி மிக நந்தகோபகிருஹே பரம் ஆகதம் ஆகலையே, ஸ்ரீபதியே பிறந்திருக்கான் இல்லையா, அதனால ஜனாக சம்பிராப்த சர்வ சம்பதா எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவர்களாக இருக்கார்களாம். கம்சன் பார்த்தான் அந்த குழந்தை சொல்லித்தே ஊரிடத்தில் வளர்கிறான்னு ஒரு ஒரு அசுரனா அன்புறாராம். கம்சனுடைய மந்திரிகள் எல்லாருமே அசுரர்கள் தான், ஆனா பூதனையே அன்புறானா. ஆனா பாருங்கோ, பூதனை கண்ணனுக்கு விஷம் கொடுக்கதான் வந்தா, பால் கொடுக்கிற வேஷத்துல வேற வந்தா. அப்பேற்பட்ட பூதனைக்கும் கூட கண்ணன் மோட்சத்தை கொடுக்கிறான். கோகுலத்துல இருக்கிறவா எல்லாரும் பயந்து போயிடுறா. ஸ்வஸ்தேனங்கள்லாம் பண்றாளாம், கண்ணனுக்கு ரக்ஷையெல்லாம் கட்டுறா.

மதுசூதனன் உன்னை காப்பாற்றடும், உனக்கு மங்களங்கள்லாம் செய்யட்டும் கிராளாம். கண்ணன் தானே மதுசூதனன் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பிரேமை ஒரு வந்து அது ஒரு திரைய ஏற்படுத்திடுமா? மதுசூதன சதா மங்களானிதனோ தூ மதுசூதனன். அப்புறம் கங்காதரன், கங்காதரனான சிவன் உன்னை காப்பாற்றட்டும், சாபி கங்கா, கங்கையும் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யறாளாம் ரக்ஷ கற்றாளாம் கோபிகைகள்லாம். கண்ணன் கோகுலத்தில் அப்படி வளர்ந்து வரான். திருணாவிரத மோக்ஷம், சகடாசுர மோக்ஷம், எல்லாமே மோக்ஷம் மோக்ஷம் தான். ஒரு ஒரு அசுரனா கண்ணன் கொன்றுண்டே வரான். யசோதம்மா வாத்சல்யத்துக்கு கண்ணன் தான் தன்னுடைய குழந்தை, என்ன பண்றா? பாடுறா நிறைய கீர்த்தனங்கள்ல, அநேக வாகியக்காரர்கள்லாம் பாடுறார்கள். கண்ணனை தூங்க வைக்கிறா, பால் கொடுக்கறா, கண்ணனை குளிப்பாட்டுறா, அலங்காரம் பண்றா, மயிலிறகு சொருகிறா. உலகத்திலேயே ஒரு அம்மா அப்படின்னா அது யசோதை தானா? உலகத்திலேயே ஒரு குழந்தைன்னா அது கண்ணன் தானா? கூப்பிடுறா, கண்ணா குளிக்கிறதுக்கு வா கண்ணா, வா கண்ணான்னு. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி

மஞ்சனமாட நிவாராயன ஊத்துக்காடனுடைய ராசகானம் கூட இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் கண்ணனுடைய இருக்கிற எல்லா கோபிகைகளும் கூட தான். கண்ணனும் பலராமருமா ஒன்னா தளர் நட நடக்க ஆரம்பிக்கிறாளாம். தவழ்ந்து தவழ்ந்து அப்புறம் தளர் நட நடந்து இப்போ என்னன்னு பார்த்தா நவநீத சௌரிய லீலையா. ஒரு ஒரு வீட்டுக்கு போய் ஒழித்து வைக்கக்கூடிய வெண்ணைய எடுத்து எடுத்து களவாடுறாளாம். இத ராசகானத்துல ஊத்துக்காடு வெங்கட சுபையர் ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். கிருஷ்ண கர்ணாமிரத்துல லீலா சுகர் எதை சொல்றாரோ அதையே

யார் அது கையும் களவுமா ஒரு நாள் மாட்டின்ட்டானா? ஒரு கோபிகைகள் இடத்தினது. பலானுஜா பலராமன் தம்பி அப்படிங்கிறான். கிமிஹதே எதுக்கு வந்த இங்க இப்படி கேட்பேளோ? மன் மந்திரா சங்கையா, என் வீடுன்னு நினைச்சேன் வந்தேன், வந்தவாளை போய் ஏன் வந்தேன்னு கேட்பேளோ? யுக்தம் சரி வந்தையோ இல்லையோ? தன்னபனீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் நியசே. எதற்கு நவநீத பாத்திரத்துல கையை விட்டேன்னு கேக்குறா. மாதா எல்லா கோபிகைகளையுமே கண்ணன் அம்மாவா தான் பாக்குறான், அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். கஞ்சனவத்சகம் ரிகயுதும் கண்ணுக்குட்டியே தேடின்னு வந்தேன். யசோதம்மா அம்சாளா? என்ன அம்சா? வெள்ளை கண்ணுக்குட்டி காணும், கண்ணா போய் தேடின்வா தேடின்வான்னு அமிச்சா. இங்கே வந்து பார்த்தேன் எமிடுன்னு நினச்சேன், மேலே தலையை தூக்கி பார்த்தா அங்கே வெள்ளையா ஏதோ தெரிஞ்சுதா. சரி என்னோட வெள்ளை கண்ணுக்குட்டி தான் அங்கே உரியில மேயறதோ நினச்சிட்டு போய் கையை விட்டேங்கிறானா. இதெல்லாம் வந்து யசோதம்மா கிட்ட சொல்லி அளவளாவிப்பாளாம் வா எல்லாருமே. இதோட கீர்த்தனம் ராசகானம்

இப்படி அநேக விதமா நவநீத சௌரியம் செய்து கண்ணன் கோகுலத்துல விளையாடுறாளாம் கோபிமார்களுடன். ஒரு சமயம் காலமே எழுந்தவுடன் பொத்து பொத்து பொத்துன்னு நடந்து வந்து அம்மா மடியில படுத்துண்டானாம் கண்ணன். யசோதா அப்பதான் காலமே தயிர் கடையறாளாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. பால் குடுமாங்கிறான், பால் ஊற்றுறாளாம். ஆனா அடுப்புல பால் பொங்கறது, அந்த பாலும் கண்ணனுக்கு தான், அது வீணாக போயிடுறதே அப்படின்னு கண்ணனை கீழே இறக்கி விட்டு பாலை இறக்கிறதுக்காக யசோத போறா. கண்ணனுக்கு ஒரே கோபம், நானே மடியில படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பால் எதுக்கு அம்மாக்குன்னு ரொம்ப குறும்பு. தயிர் பானைய போட்டு உடைச்சான், மத்த முறிச்சான், கை கயிற்றெல்லாம் அப்படியே கடிச்சு கடிச்சு கடிச்சு போட்டான், வெண்ணெய் கலையத்தை மட்டும் கலப்பின்ட்டான். கிரகத்தினுடைய பின்புறமா போறானாம், போய் அங்க குரங்கெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வெண்ணெய் கொடுக்கறானாம். வந்து பார்த்தா யசோதம்மா ஏற்கனவே வேலை ஜாஸ்தி, ரொம்ப துருதுருத்தையா ஆயிடுத்து, இதை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. தோ வா கண்ணா, தோ வா கண்ணா, இங்க வா, இங்க வா அப்படின்னு பிடிக்க பாக்குறாளாம். பிடிக்க முடியலையாம் அவன் ஓட்டத்துக்கு. அம்மா வேர்க்க விறுவிறுக்க இருக்கிறத பார்த்துட்டு பாவமா இருந்ததான் கண்ணனுக்கு. சரி நின்னுட்டான், பிடிச்சிட்டா இங்க வந்தியா, பிடிச்சேன் பத்தியா, பிடிச்சேன் பத்தியா, வா இன்னைக்கு உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு ஒரு உரலோட நிக்க வைத்தாளாம். கயத்தை வச்சு கட்ட பாக்குறாளாம் பாக்குறாளாம், ஆத்துல இருக்கிற கயத்தை எல்லாத்தையும் பிணைஞ்சு கட்ட பார்த்தா கூட ரெண்டு அங்கலும் குறையறது. சரி இன்னும் கொஞ்சம் கயத்தை கொண்டு வா, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு சமயமும் ரெண்டு அங்கலும் குறையறது. ஆனா கண்ணனை கட்ட முடியல. என்னடா இது அப்படின்னு கயத்தெல்லாம் வச்சுட்டு யசோதைக்கு என்ன பண்ணணும்னு புரியலையாம். கண்ணன் எடுத்து கொடுக்குறான், ரெண்டு கயத்தும் கட்டுமா அப்படின்னு கண்ணன் கொடுத்தவுடன் கட்டிட்டாளாம். இது என்ன சொல்றதுன்னா, ரெண்டு அங்குலம் குறையறதுக்கு தத்துவார்த்தம், பக்தி இல்லாத ஞானத்துக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான், பக்தி இல்லாத கர்மாக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான். நான் கட்டுறேன் பார் அப்படின்னு நினைக்கும் போது கட்ட முடியலையா யசோதையால, என்னால முடியல அப்படின்னு அந்த நிமிஷமே உடனே கட்ட முடிஞ்சுதான். கண்ணனை நன்னா கட்டி போட்டுட்டா அந்த

பயத்துல வந்துதான் தாமோதரன் தாமோதரன்னு கண்ணனுக்கு ஒரு திருநாமம் வேற வந்துதான். கண்ணன் பார்த்தான் இத வந்து, இதேதான் பாகவதத்துல சொல்றார் சுக பிரம்மம் ஹர்ஷி.

இணைந்திருந்து ஏங்கின எளிவே. ஞானிகளுக்கு கூட கிடைக்க மாட்டாளாம் கண்ணன். யதா பக்தி மதாம் இஹ, அதேதான் ஆழ்வார் சொல்றார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பக்தி இருந்துட்டால்

தடபுட தடபுடன் அந்த உரலை இழுத்துண்டு போய் கவையா முளைச்சிருக்கிற ரெண்டு அர்ஜுன மரங்கள் மருத மரங்கள். குபேரனுடைய குழந்தைகள் நலகூபரன் மணிகிரீவன் நாரதர்கிட்ட அபச்சாரம் பட்டு அங்க அவர் சாபத்தினால சாபத்தை பாருங்கோ அனுகிரகம் நந்தன் வீட்டு வாசல்ல மரமா முளைன்னு சொன்னாராம். எங்கேயோ போய் முளைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த உரலை அதுக்கு நடுவில் விட்டு இழுத்து மரம் முறிய ரெண்டு பேர் சாப மோச்சன விமோச்சனமாகி தாமோதரனா காட்சி கொடுக்குறான் ரெண்டு பேருக்கும் கண்ணன். கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு கேட்குறார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இன்னும் என்ன வேணும் சொல்லடி, அளவளாவி பேசி ஆக்கை மறந்திட அரிதான சத்சங்கம் உண்டு உண்டுங்கிறார் பரஸ்கீர்த்தனத்தில். ஒரு சத்சங்கம் இருந்தால் போருமா? எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து மாத்தி மாத்தி என்னத்தை பேச போறா? கண்ணனுடைய லீலையை தானே பேச போறா? அதே பாட்டு தான், சேர்ந்தா முதல்ல அதே பாட்டு.

அது தரங்கம் முழுக்கமே ராசலீலைதான். கிருஷ்ண லீலையே பார்த்தா பிருந்தாவன லீலை முழுவதும் பக்தி பிரதானமான லீலையாம். துவாரகா லீலை அப்படி பார்த்தா கண்ணன் வந்து ருக்மிணி முதலிய அஷ்டமகிஷி கல்யாணமாகி 16108 தேவியுடன் கர்மயோகத்தை காண்பிக்கிறானான். கர்மயோகியான கண்ணனை காண்பிக்கிறதாம். ஹஸ்தினாபுரம் மகாபாரத லீலை யுத்தத்தை நடத்தி கண்ணனே ஞான யோகத்தை காண்பிக்கிறானா. இந்த மாதிரி பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லாத்துக்கும் புகலிடம் இருப்பிடம் எல்லாம் கண்ணனே. மேல பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்ன சொல்றான், அவன் அவாவா கர்மாவை பண்ணிண்டே இருக்கணும், பாடுறவா பாடிண்டே இருக்கணும், நாமாவளி பாடிண்டே இருக்கணும், வேற என்ன கலியுகத்தை.

கிருஷ்ணலீலா தரங்கணி ஆரம்பத்திலேயே நாராயண தீர்த்தர் சொல்றார், ராமகிருஷ்ண கோவிந்தேதி நாம சம்பிரயோகே காமமிக ஸ்நாதவ்யம் சர்வோத்தம பிரயாகே. அங்க நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை தான் சொல்றார். கலிக்கு ஏத்த தர்மம்பா, நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய நாவிலே அதுலேயே ஒரு பிரயாகம் வந்துடுறதே. ராமா அப்படின்னாக்க அது ஒரு கங்கா, கிருஷ்ண நாமம் யமுனை, கோவிந்த நாமம் ஒரு சரஸ்வதி, அங்கேயே ஒரு பிரயாக ஆடுறது அப்படிங்கிறார். நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை சொல்லி கிருஷ்ணலீலா தரங்கிணி கடைசியில் முடிக்கிறார். இது வந்து காமதா காமினாம் ஏஷா முமுக்ஷூணாம் ச மோக்ஷதா. யாருக்கெல்லாம் வந்து தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாம் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்னு.

ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருந்தவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருந்தவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஒலிக்கிறது மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் சித்ரா குரல்களில்.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இருக்கிறது. வேதம் புதிது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:35 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை, இதில் 4 அறிவோம். புள்ளி விவரம் உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:35 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:35 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 முதல் 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். காலை 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உயிர்கொடை கருத்துக்கோவை இடம்பெறும். 2:15 திரைக்காலம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் கீதா பிரகாரக் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. 7:35 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களின் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 8:05 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போவில்

0: நாளை காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் அவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 3:02 ஹலோ டாக்டரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 5:02 ரெயின்போ மேடை, 6:02 வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட்பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நேர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அலைவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi held bilateral talks with Russian President Vladimir Putin on the sidelines of the Shanghai Cooperation Organization SCO summit at Bishkek in Kyrgyz Republic today. The discussions focused on key areas of India-Russia bilateral cooperation, including trade and investment, energy and defense. During the meeting, Prime Minister Modi said it was a matter of deep satisfaction that cooperation between India and Russia continued to scale new heights. On the Ukraine conflict, Prime Minister Modi said they must move from endless wars to ending wars, adding that India supports all efforts towards peace and will continue to do so.
2: यूक्रेन के विषय पर हम हमेशा चर्चा करते रहे हैं. भारत शांति के सभी प्रयासों का समर्थन करता है और शांति के हर प्रयास के लिए आगे भी समर्थन करता रहेगा. युद्ध में बिताया एक एक दिन मानवता को पीछे धकेलता है और शांति की तरफ बढ़ाया एक एक कदम पूरी मानवता को नई आशा से भर देता है. हमें एंडलेस वॉर से एंड ऑफ वॉर उसी दिशा में जाना ही होगा जो मानवता की भलाई के लिए भी बहुत आवश्यक है.
1: During the meeting, the Prime Minister said all Indians are eager to welcome President Putin to the BRICS summit, which will be hosted in New Delhi in the coming days. President Vladimir Putin showed his satisfaction that India-Russia relations continue to strengthen on the basis of the principles of a special and privileged partnership. Prime Minister Modi also held bilateral meetings with leaders of Iran, Kyrgyz Republic and Armenia today. Mr. Modi and Iran President Dr. Masoud Pezeshkian, during their meeting, reviewed recent developments in the West Asia region and shared perspectives on the evolving situation. Mr. Modi expressed concern at the escalation of tensions in the region and reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Calling for safeguarding the freedom of navigation and commerce, Mr. Modi emphasized that civilians and civilian infrastructure, including commercial shipping and seafarers, must not be harmed under any circumstances. Tomorrow, on the final day of his visit to Kyrgyz Republic, Prime Minister Modi will address the 26th summit of Shanghai Cooperation Organization. In Uttar Pradesh, at least 11 people, including 2 children, were killed and 5 others were critically injured in a massive explosion at a firecracker factory in Kaushambi. The firecracker manufacturing unit was reportedly being operated from a house situated in agricultural fields. President Draupadi Murmu has expressed grief over the loss of lives in the accident that occurred in Kaushambi. In a social media post, she conveyed condolences to the families of those who lost their lives in this unfortunate incident. President Murmu also prayed for the speedy recovery of the injured. Prime Minister Narendra Modi has expressed grief over the loss of lives due to a mishap at a firecracker factory in Kaushambi. In a social media post, Mr. Modi extended his condolences to those who have lost their loved ones. The Prime Minister also prayed for the speedy recovery of the injured. The Prime Minister also announced an ex gratia of 2 lakh rupees from Prime Minister's National Relief Fund to the next of kin of each deceased. The injured would be given 50,000 rupees. India's real GDP has observed a growth rate of 7.8% during the first quarter of current financial year against the growth of 6.9% during the same period of the previous financial year. The Ministry of

0: Statistics and Program Implementation today released the quarterly estimates of GDP for the first quarter from April to June of the current financial year. In football, India began their Under-20 Asian Cup 2027 qualifying campaign on a winning note, defeating Syria 1-0 at Tashkent today. Singham Ayoom Shami scored the decisive goal in the 86th minute to give India all 3 points in their opening Group B match. India have been placed in Group B alongside hosts Uzbekistan, Syria and Bangladesh. India will play their next match against host Uzbekistan on Thursday. In table tennis, India's Ankur Bhattacharjee has won his maiden men's single title at the WTT Feeder Olomouc tournament in Czech Republic. The world number 78 defeated third seed Denny Kozul of Slovenia 3-1 in the final. Ankur had earlier secured the men's doubles gold with compatriot Akash Pal. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்களே, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 800 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.